நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 6 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. இனி காப்பி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஆறாவது குறட்பா.
3: செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
2: மக்களின் செய்தற்கரிய செயலாகிய ஐம்புலன்களையும் அடக்குதலை செய்பவர் பெரியோர், அவ்வாறு செய்ய முடியாதவர் சிறியோர்.
3: செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்தராகம், 6:35 மடல் மாணிக்கம், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 சுழல் விளக்கு தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள், தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், லேசா லேசா உன்னாலே உன்னாலே திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 11 சரிகம ரசிகம பிலகரி ராகத்தில் அமைந்த திரைசை பாடல்கள் விளம்பரம், 11:30 ஸ்டம்ப்டு, நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1 மதுர கீதம், 1:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 8:45 கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டுதலும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சிவகுமார் அவர்கள். 2:30 மணிமலர், இதில் லிட்டில் ஸ்டார் பங்கேற்கிறார் தி ஸ்வஸ்திகா அவர்கள். தொடர்ந்து சிறுவரிசை மேடை என்ன சுமத்யுதி பாட்டு, நிறைவாக கதை என்னும் தேவதை கேட்கலாம். இசை தூரல் வரும் 3:00, மாலை 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன்மாலை 5:00, 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா வழங்குகிறார் யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பிரியா, வண்ண இலை குறித்த தகவல்களோடு தொழில் முனைவர் ஜே ஹர்ஷா இம்லான் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 7:25 உழவர் உலகம்,

சாகுபடிக்கேற்ற பண்ணை கருவிகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி காமராஜ் அவர்கள். 8 மணிக்கு பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வரும் இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம் 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். சேர்த்தலே ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் யூ ஸ்ரீனிவாஸ் மாண்டலின். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பிரபாத் முகோபாத்யா அவர்களின் சாந்தூர் இசை கேட்டு ரசிக்கலாம்.

இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாய் இருங்க. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சிறுகாம்பூர்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூல முடுக்குல நீங்க இருந்தாலும் கேட்டு ரசிக்கிறதுக்கு உங்களோட அலைபேசியில நியூஸ் ஆன் ஏர் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிகளை எப்போதும் கேட்டு மகிழ்ச்சியாயிருங்க. இனி நாம கேட்கலாம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டரில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது வார் விப்பன்.

0: C-17 Globemaster aircraft departed for Venezuela yesterday, carrying humanitarian relief supplies and a 41-member rescue team to assist the ongoing relief and rescue efforts. The relief consignment included a self-reliant Indian medical task force, an Indian Army field hospital unit with HADR pallets and medicines, 30 tons of relief supplies, 6 tons of medicines and medical equipment, and 2 Bhishma Cube portable hospitals. U.S. Secretary of State Marco Rubio announced a U.S.-mediated framework agreement between Israel and Lebanon aimed at achieving lasting peace and security. The proposed deal includes a ceasefire contingent on Hezbollah halting all attacks and withdrawing from southern Lebanon. Announcing the framework, Rubio described the agreement as the first step toward restoring stability while acknowledging that the path ahead would be challenging but equally vital. In the FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Tennis Centre in London. After Abubakar gave Pakistan an early lead, India staged a remarkable comeback with 7 different goal scorers. Sukhjeet Singh and Harmanpreet Singh scored in the second quarter, while Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal added 4 more goals in the third. Dilpreet Singh completed the rout with a goal in the fourth quarter. India will next face England tomorrow. In FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Group 1 clash at Boston Stadium in Massachusetts, US. Ousmane Dembele scored a first-half hat-trick, helping France to finish at the top of the Group 1. In another Group 1 fixture, Senegal defeated Iraq 5-0 in Toronto. This big win keeps Senegal in contention of reaching last 32 as one of best third-place teams. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழிதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து பாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல்

0: பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள், மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயின் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர், சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதிநூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்ட வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

எண்ணத்தில் தூய்மை, சொல்லில் இனிமை, செயலில் நேர்மையும் கொண்டதுதாங்க எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்போதும் நமக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது.

செல்வங்கள் மறந்து செல்வங்கள் நிறைந்த நாளாக இந்த நாளமைய எல்லாம் அல்ல இறைவனை இன் இசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இனி சுசீலா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராக. நேர்களே, திருச்சி திருவரம்பூர் ஸ்ரீ ஜெய் சந்தோஷி மாதா திருக்கோயில் 24ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு அருள்மிகு சர்வசித்தி விநாயகர், அருள்மிகு செந்தில்நாத முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், கலச அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெறும். ஆனந்தராகத்தின் நிறைவாக சூளமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 13 நாள் சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உங்களுக்காக ஒரு கடுதாசி.
1: அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு பத்திரிகை செய்தி நம்மள பயம் கொள்ள செய்தது. அதாவது கொத்தமல்லி கட்டு வாங்குறோம், வாசனைக்கு பயன்படுத்துறோம், சமையல்ல எதுலெல்லாம் போட முடியுமோ அதுலெல்லாம் நம்ம வீட்டு பெண்மணிகள் போட்டுடுவாங்க. கொத்தமல்லி துவையல் செய்து வச்சுட்டா எப்ப வேணும்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துல போட்டு நல்லெண்ணெய் லேசா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கொத்தமல்லி நம்ம அன்றாட உணவுல சேர்க்கப்படுது, நாமளும் சாப்பிட்றோம், நல்லதுதான். ஆனா என்ன பயம்னா, அந்த கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியம் என்ற கலைச்செடியும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குன்னு பத்திரிகை செய்தி. இது எப்படி அதுல சேர்ந்தது? யாரோட கைங்கரியம்? பூவோட நார் சேரலாம், தவறில்ல. கொத்தமல்லி தழையோட பார்த்தீனியம் என்ற கலைச்செடி சேரலாமா? அத விஷச்செடின்னு கூட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் வளர விட கூடாதுன்னு அரசு சார்பா ஒரு இயக்கமே நடத்துவாங்க. காரணம், பார்த்தீனியம் பலருக்கும் அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் காரணியாக இருக்கு. ஒரு செடி ஓரிடத்தில் வளர்ந்துருச்சுன்னா அதன் விதை விழுமிடமெல்லாம் முளைச்சிரும். அந்த அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய களைச்செடி பார்த்தீனியத்தை கொத்தமல்லி கூட சேர்த்து வைக்கலாமா? முருகனையா, கடையில கீரையெல்லாம் வாங்கும் போது பார்த்து கவனமா வாங்குங்க. ஏன்னா எதுல எதை சேர்த்து விற்பனை செய்வாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பப்பாளி விதைகளை மிளகு கூட கலந்துடுறாங்களாம். மண்ணு மரத்து உள்ள கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் வேப்பெண்ணெய கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணிடுறாங்களாம். அதே போல நிறைய உரங்கள் விற்பனை ஆகுது, அதுலெல்லாம் விலை மலிவா கிடைக்கும் பொருட்களை கலந்து கொடுத்துடுறாங்களாம். கால்நடை தீவனங்கள்ல மரவள்ளி திப்பி மாவு கலந்து கொடுப்பதெல்லாம் அங்கங்க நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி,

0: கொத்தமல்லிக்கட்டுல பார்த்தீனியத்தை சேர்த்து வச்சு வித்துடுறாரா இல்ல தெரியாம சேர்ந்து வந்துடுச்சா? எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம். எல்லாம் நியாயமா நடைபெறணும். மாதம் மும்மாரி மழை பெய்தது அந்த காலத்துல, இப்போ பெய்யுதா? பருவமழையே சரியா பெய்ய மாட்டேங்குது. எப்பவாவது ஒரு மழை புயல் காரணமா அடி அடின்னு அடிச்சு பேஞ்சிடுது. அதனால நமக்கு நிறைய இழப்பு. இதெல்லாமே ஒன்னோடு ஒன்னு இணைந்தது தான். எல்லோருக்கும் கடமை பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்தின் மேல அக்கறை காட்டணும். தேன்ல வெள்ளப்பாகு கலக்கிறதெல்லாம் கூட நடைபெறுது. எதை சம்பாதிச்சு எங்க கொண்டு போக போறோம்? மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், உணவு எண்ணெயில கலப்படம், நெய்யில கலப்படம். முருகனையா, உணவியல் வல்லுநர்களும் இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலப்படம் செய்வோரை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கித்தான் தர்றாங்க. ஆனா நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. எவ்வளவு பேரை எத்தனை அரசு அலுவலர்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? சமையல் எண்ணெய் கலப்படத்தினால வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், கண் பார்வை மந்தம், வயிற்று போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். மிளகாய்த்தூள்ல செங்கல் பொடி, காங்கோரட் கலக்கப்படுதான். மல்லித்தூள்ல மரத்தூள், குதிரை சாணம், மேலக்கைட் பச்சை வேதிப்பொருள் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மஞ்சள் தூள்ல காரிய குரோமேட், மெட்டானில் என்ற வேதிப்பொருள் கலக்கிறாங்களாம். இதனால கருச்சிதைவு கூட ஏற்படுதான். நெய்யில வனஸ்பதி, மிருக கொழுப்பு, வெண்ணெயில மைதா மற்றும் மணிலா மாவு கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கை தேவை. வாங்கும் பொருள் தரமானதா, அக்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 3 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 34 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை பண்ணையாளர்களே, ஆடுகளுக்கு தீவன தேவையை பூர்த்தி செய்வதற்காக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வேளாண் காடுகளை உருவாக்க மரங்களை நடவு செய்யலாம். வாய்க்கால் வரப்புகளில் கிழக்கு மேற்காக 1:1 என்ற இடைவெளியில் வேல், வாகை, கல்யாண முருங்கை, ஆலமரம், சுபாபுல், கிளைரிசிடியா, கொடுக்காப்புளி, அகத்தி மற்றும் முருங்கை போன்ற தீவன மரங்களை நடவு செய்யலாம். மர வரிசைகளுக்கு இடையே அதிக இடைவெளி கொடுப்பது நல்லது. ஆடுகளின் தீவன தேவையில் பாதியளவு வாகை, கிளைரிசிடியா, சுபாபுல் மற்றும் ஆலமர இலைகளை கொடுப்பதால் புற்களை மட்டும் உண்ணும் ஆடுகளை விட உற்பத்தி திறன் மற்றும் சத்து பயன்பாடு அதிகம் என ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மர வரிசைகளுக்கு இடையே புற்கள் அதாவது கினியா மற்றும் கொழுக்கட்டை புல், பயிறு வகை தீவனங்களான முயல் மசால், வேலி மசால், குதிரை மசால், தட்டை பயிறு போன்றவைகளை பின்னாளில் பயிரிடலாம். வேளாண் காடுகளில் குறைந்தது 30% பயிறு வகை பயிர்கள் வளர்ப்பதால் மேயும் ஆடுகளுக்கு போதிய அளவு புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் கிடைக்கும் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு, வடமேற்கு, தென்மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல் சாகுபடியாளர்களே, உயிர் உரங்கள் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதை அதிகரிக்கின்றன, வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன, மண்ணின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. குறிப்பாக அசோஸ்பைரிலம் நைட்ரஜன் அதாவது ஒரு பருவத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு

0: கிலோ தலைச்சத்தை நிலைநிறுத்த செய்கிறது. நெல்லில் பச்சையம் தானிய புரதத்தை மேம்படுத்தவும் அறியப்படுகிறது. இந்த நடைமுறைகள் ரசாயன உரங்களை நம்பி இருப்பதை 50% வரை குறைக்கலாம். குறுவைப்பட்டம் நெல் நடவு செய்யும் விவசாயிகள் நெல் நடவுக்கு முன்பாக ஒரு ஏக்கருக்கு அசோஸ்பைரிலம் 1 கிலோ, பாஸ்வோ பாக்டீரியா அல்லது அசோஃபாஸ் 1 கிலோ வீதம் 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசல் தயார் செய்து நெல் நாற்றுகளின் வேர்களை கரைசலில் 15 முதல் 30 நிமிடம் வரை நனைத்து பின் நடவு செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவக்குமார் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்க மறவாதீர்.
1: இனி கேட்கலாம்
2: வணக்கம் மாநில செய்திகள். வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்க அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டம் தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக

0: இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 மணிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதி அளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகர ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரிலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை

0: வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கையை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஃபீல்ட் மார்ஷல் சாம் மனேக்ஷாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. 1971 போரில் பாகிஸ்தானை தோற்கடித்து சரணடைய செய்தவர். திரைவானில் ஜொலித்த முந்தைய தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடி சி ஆர் சுப்பராமன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1952. வாழ்ந்தது 28 ஆண்டுகள். அதில் 10 கால பட வாழ்க்கை. லவங்கி தொடங்கி சண்டிராணி ஈராக 25 படங்களுக்கு இசையமைத்தார். தயாரிப்பாளராகவும் இருந்தார். மேலை நாட்டு இசையை திரைப்பட பாடல்களில் புகுத்தி புதுமை செய்தவர் சி ஆர் சுப்பராமன். 90களின் இறுதி வரை தில்லியின் சிந்தனையாளர்களும் அரசியலாரும் தீவிர வாசகர்களும் ஆவலுடன் ஒரு பத்திரிகை வரவுக்காக காத்திருப்பார்கள். சவால் மிக்க பிரச்சனைகளில் நிகில் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் என்பதை அறிவு ஜீவிகள் ஆர்வம் மேலிட அறிய காத்திருந்த காலம் அது. 1950களில் தொடங்கி மெயின் ஸ்ட்ரீம் இதழின் முகமாக இருந்தவர் நிகில் சக்கரவர்த்தி. விடுதலை போராட்ட காலத்தில் பொது உடைமை போராளியாக இருந்தவர் பின் தானே ஒரு பத்திரிகை முகமையை நிறுவினார். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் உதவியாளர் ஒட்டுக்கேட்பு விவகாரம் பற்றி எழுதி நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பியவர் அவர். இந்திய பொதுச்சேவை ஒலிபரப்பு கழகமான பிரசார் பாரதியின் முதல் தலைவராக இருந்த நிகில் சக்கரவர்த்தியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1998. உலகின் அழகானவற்றை பார்க்கவோ தொடவோ முடியாது, அவற்றை இதயத்தால் உணரவே முடியும் என்ற ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1880. பேசுகிற, பார்க்கிற, கேட்கிற சக்தியை இழந்தவர், பகீரத முயற்சியால் ஆள் போல் விருட்சமாய் உயர்ந்தவர், ஆனி சலீவன் போன்ற ஆசிரியர் அன்போடும் அக்கறையோடும் கற்றுக் கொடுத்ததால் எப்படிப்பட்ட குழந்தையையும் நம்ப முடியாத, கற்பனைக்கு அப்பாற்பட்ட எந்த சாதனையையும் நிகழ்த்த முடியும் என்பதற்கு இவரின் வாழ்க்கை முன்னுதாரணம். ஹெலன் கெல்லர், ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், லைட் இன் மை டார்க்னஸ், த வேர்ல்ட் ஐ லிவ் இன், ஆப்டிமிசம் உள்ளிட்ட தன்னம்பிக்கை தரும் நூல்களை தந்துள்ளார். புதுக்கோட்டை அடுத்த பெருங்களூர் ஓர் இலக்கிய கர்த்தாவை ஈன்று இந்தியாவையே கவனிக்க வைத்தது. தமிழுக்கு முதல் ஞானபீட பரிசை பெற வைத்த அகிலன் பிறந்த ஊரல்லவா அது. பெற்றோர் இட்ட பெயர் அகிலாண்டம். காந்திஜியின் அறைகூவல் கேட்டு கல்லூரி படிப்பை விட்டார். முதலில் ரயில் அஞ்சல் பிரிவில் வேலை பார்த்தார். பின் சென்னை வானொலியின் இலக்கிய தயாரிப்பாளரானார். ஆனால் எப்போதும் எழுதி கொண்டே இருந்தார். ராஜேந்திர சோழன் வரலாற்றை வேங்கையின் மைந்தனாக தந்தார். அதற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. பண்பாட்டு செழுமையோடு அவர் படைத்த இலக்கிய செல்வங்கள் பல பல. இசையமைப்பாளர் ராகுல் தேவ் பர்மன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1939. யாதோங்கி பாராத், ஷோலே, ஆந்தி உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்துள்ளார். விமானத்தில் ஆர் டி பர்மனுடன் ராஜேஷ் கன்னா

0: பயோலி எக்ஸ்பிரஸ் என அன்போடு அழைக்கப்படும் பி டி உஷா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964 பயிற்சியாளர் ஓ எம் நம்பியாரால் கண்டெடுக்கப்பட்ட தங்கமங்கையான இவர் ஒலிம்பிக் போட்டியின் இறுதி வரை சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றவர். 100 மேற்பட்ட தேசிய சர்வதேச விருதுகளை வென்றுள்ள பி டி உஷா வெற்றிக்கு உழைப்பு, விடாமுயற்சி, தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மிகவும் அவசியம் என்பதோடு உண்மையான உழைப்பு என்றுமே வீண் போகாது என்கிறார்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
2: இணைந்திருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

இளைஞர்களின் புத்தெழுச்சியால் தேசம் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருக்கும் இந்தியாவில் சுமார் 65% பேர் 35 வயதிற்கு குறைவானவர்களாகவும் 50% பேர் 25 வயதிற்கு குறைவானவர்களாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை நம்பியே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தொழில் நிறுவனங்களை தொடங்கவும் ஆர்வமாக வருகிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் நம் இளைஞர்களின் திறமையை முழு மனதோடு பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனப்படும் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம். இளைஞர் வளத்தை வளர்ச்சியாக மாற்றும் வகையில் பிரதமரின் சிந்தனையில் உருவான இந்த திட்டம் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமாகும். இந்தியாவை நோக்கி ஏராளமான நிறுவனங்கள் வருகின்றன. உள்நாட்டிலும் தனியார் தரப்பில் 1000 தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இங்கு பணியாற்றும் இளைஞர்கள் முறைசாரா தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்க்கை தர கண்காணிப்பு போன்றவற்றை செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. பணி பாதுகாப்போ எதிர்காலத்திற்கான சேமிப்போ இல்லாமல் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு இருப்பதை போன்ற வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு, பணிச்சூழல் வரன்முறை போன்றவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் அமைந்தால் அவர்களின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். இதற்கான கட்டமைப்பை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க முடியும். அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு நல்லெண்ணத்திலும் அக்கறையிலும் சிந்தனையிலும் உதித்ததுதான் இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களையும் அவர்களை பணியில் அமர்த்தும் தனியார் நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய போது அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. தீர்க்கமான திட்டமிடலுடன் உருவாக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு திட்டம் 2025 ஆகஸ்ட் 1 முன்தேதியிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 99,446 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் இளைஞர்களை வளர்ச்சி நீரோட்டத்தில்

அமைப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் இலக்கு வைத்துள்ள 3.5 கோடி பேரில் 1.92 கோடி பேர் முதல் முறையாக வேலைக்கு வருபவர்கள். இத்திட்டம் 31/7/2027 வரை நடைமுறையில் இருக்கும். முதல் முறையாக வேலையில் சேர்ந்து இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்களுக்கு 1 மாத இபிஎஃப் ஊதியம் 15,000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்படும். 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறலாம். 6 மாத பணிக்கு பின் முதல் தவணை ஊக்கத்தொகையும் ஓராண்டு பணிக்கு பின் 2வது தவணை ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும். இது அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும். அதேபோல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஊழியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கும் நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3,000 ரூபாயை மத்திய அரசு வழங்கும். உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துடன் பதிவு செய்யப்பட்ட 50 ஊழியர்களுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் 2 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். 50 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் 5 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். கூடுதல் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் அந்த நிறுவனங்களுக்கு 1,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும். 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 2,000 ரூபாய் கிடைக்கும். 20,000த்திற்கு மேல் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 3,000 ரூபாய் கிடைக்கும். ஊழியர்கள் குறைந்தது 6 மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்க வேண்டும். இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். ஆயினும் உற்பத்தி துறைக்கு சிறப்பு கவனம் உண்டு. ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை ஆதார் அடிப்படையிலான வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை நிறுவன உரிமையாளர்களின் பான் நம்பர் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 10 மாதங்களில் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இதுவரை 70 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வழியாக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது சாதாரண செய்தி அல்ல. ஒருவருக்கு கிடைக்கும் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கான எதிர்காலமும் கூட. 70 லட்சம் பேரின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் போது அது ஒரு தலைமுறையின் வாழ்க்கை பாதையை ஆக்கப்பூர்வமான திசைக்கு மாற்றும். சமூக பாதுகாப்பு விரிவடையும். நாட்டின் வளர்ச்சிக்கும் அது உரம் சேர்க்கும். கடந்த ஜூன் 19ஆம் தேதி தில்லியில் நடந்த இந்த திட்டத்திற்கான நிதியளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அந்நிகழ்வில் பெருமிதத்தோடு பேசிய பிரதமர், தொழில்துறை தொழிலாளர்களிடையே பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டம் பாலமாக செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். தனியார் நிறுவனங்கள் இத்திட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. இன்றைய உலகம் இந்தியா மீது பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது. இந்திய இளைஞர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் திறன்களின் மூலம் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வரும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த இலக்கை எட்ட இந்திய இளைஞர்களும் நாட்டு மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும். 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு 3,000 ரூபாய் என்ற வகையில் மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த தொகை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 20 லட்சம் இளைஞர்கள் தங்கள் முதல் வேலையில் இணைந்து 6 மாதங்களை நிறைவு செய்துள்ளார்கள். சுமார் 10 லட்சம் பயனாளிகள் ஏற்கனவே ஊக்கத்தொகை பெற்றுள்ளார்கள். ஏற்கனவே இளைஞர் நலனிலும் தொழில் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம், சுகாதாரம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவும் ஸ்கில் இந்தியா திட்டம், தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப திறன்களை வளர்க்க உதவும் பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டம், புதிய தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு வரி சலுகைகள், நிதி உதவி, ஆலோசனைகளும் தந்து புதுமையான தொழில்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் வழங்கி புதிய நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிக்கும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க உதவும் பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம், இந்தியாவில் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டம்,
டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கும் இணையவழி சேவைகளை கொண்டு சென்று ஐடி மற்றும் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும்

0: நோக்கில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பொதுவாக அரசு உருவாக்கும் திட்டங்கள் வேலை அளிப்போர் அல்லது வேலை பெறுவோர் இருவரில் ஒருவர் மீதே கவனம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இந்த இரு தரப்பு மீதும் கவனம் செலுத்தும் தனித்தன்மையான திட்டமாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தின் 100வது ஆண்டான 2047க்குள் இந்தியாவை ஒரு முழுமையான, வளர்ந்த, தன்னிறைவான மற்றும் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாற்றும் தொலைநோக்கு திட்டத்தின் அங்கமாக இப்படியான திட்டங்களை உருவாக்கி தேசத்தை வழிநடத்தும் பிரதமரை நாடு நன்றியோடு வணங்குகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: சந்தோஷத்தின் சாம்ராஜ்யம், இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 7:10.

0: பூவின் முட்டுகள் போல மௌனமாக இல்லாமல் மலர்ந்த பூக்கள் போல எப்போதும் செலுத்தி கொண்டே இருப்போம். அனைத்தையும் அன்பால் வெல்வோம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் இப்போது கேட்கலாம் காலை மலர்.
1: இல்லை நான் கிளி இல்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்பு

0: உடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நடவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கிடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகோயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதி

0: அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சறுக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1.
2: நேரம் 7:25. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
4: இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
5: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
3: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
6: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
5: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
6: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு
5: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க. உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
6: ஆஹா,
3: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
5: கேளு. வானொலி நிலையம் தொடங்கி 90 ஆச்சுல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
3: சரி, எந்த முகவரிக்கு?
5: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
3: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
5: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30 அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
3: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
5: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
3: அப்படியா அண்ணே? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
2: காலை நேரம் கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

நேரம் 7:32 ஆகுது. கேட்டு நினைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ, இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வேளாண் உற்பத்தியை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல 19 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் 7 ஆண்டுகள் வரை 3% வட்டி மானியம் மற்றும் அரசின் கடன் உத்தரவாதம் வழங்கப்படுது. பயனாளியின் பங்களிப்பு திட்ட மதிப்பீடுல 10%. இதற்கு விவசாய தொழில் முனைவோர், விவசாய குழுக்கள், சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் கூட்டமைப்பு, புது நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். மின்னணு மைய சேமிப்பு கிடங்கு, குளிர்பதன கிடங்கு, சிப்பம் கட்டும் கூடங்கள், தரம் பிரிக்கும் இயந்திரங்கள், மெழுகு பூசும் மையங்கள், பண்ணை கழிவு மேலாண்மை சார்ந்த உட்கட்டமைப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கு அக்ரி இன்ஃப்ரா DAC.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் வங்கிக் கிளைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய இணைப்பதிவாளர், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி, நபார்டு வங்கி, வேளாண் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், வேளாண்மை மற்றும் விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை அலுவலர்கள், மாவட்ட தொழில் மைய அலுவலர்கள், வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க.

0: காலை மலர் கேட்டு நினைஞ்சிருக்கிறோம். நேரம் 7:40. இனி தெரிஞ்சுக்கலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.06 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 178 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சியில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 13,300 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 245 ரூபாயாக உள்ளது.
1: நீங்க பரபரப்பா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேளுங்க. நல்ல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். இப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்ற ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான தீர்வு என்ன மேடம்?
2: ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய மனவியாதி இல்ல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம சரியா கையாள தெரியலன்னு சொன்னா உடல் சார்ந்த வியாதிகளும் மனம் சார்ந்த வியாதிகளுக்கும் கண்டிப்பா அதிகமா வழிவகுக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ஏதாவது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்க்கு ஆட்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய வியாதிகள் என்னன்னா அல்சர், உடல் சார்ந்த வலிகள், ஷோல்டர் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலி, தலைவலி, பிளட் ப்ரெஷர், சுகரு, ஹார்ட் அட்டாக், இது எல்லாமே பார்த்தோன்னா அதிகமாக மன அழுத்தங்கள் ஏற்படுறதுனாலையும் அதை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணாததுனாலையும் மட்டும்தான் அதிகமான உடல் சார்ந்த இந்த வகையான வியாதிகள் எல்லாமே வருது. அடுத்து நம்மளுடைய பாடிக்கு ஒரு வகையான ஃபீவர் வரும்போதோ இல்லை நீண்ட கால பிரச்சனைகளான HIV பாதிப்பு, கேன்சர் அது மாதிரி இருக்கும்போது நம்ம மனசுனால வந்து அதிகமாக ஹெல்த்தியாக செயல்படுறதுக்கும் முடியறதில்ல. உடலுக்கு ஒரு வியாதி வரும்போது மனசில் எப்படி கவனம் செலுத்த முடியலையோ, தூக்கம் இல்லாமல் இருக்குமோ, சாப்பிட முடியாமல் இருக்குமோ, அதே மாதிரி தான் மனசுக்கு ஒரு அழுத்தம் வரும்போது வந்து உடல் சார்ந்த வியாதிகளையும் பிபி சுகர்களையும் நமக்கு வர வைக்குது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்கள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா படிப்பு சுமை, குடும்ப சுமை, பொருளாதார சுமை, அதிகப்படியான பொறுப்பு, வேலை கிடைக்காம இருக்கிறது, வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறது, மேரேஜில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஸ்யூஸ், இவை எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தான் பார்த்தோம்னா எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது, ஒரு நடுக்கம், பயம், ஞாபக மறதி, ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறது, குழப்பத்தோட ஒரு மனநிலையில் காணப்படுறது, ஒரு எரிச்சல் வந்து அதிக கோபமாக வெளிப்படுறது, தூக்கம் குறையிறது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதிலேருந்து எப்படி வழி வரணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக வந்து எண்ணெய், காரம் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா, மெடிடேஷன் அது மாதிரிலாம் போகிறதுனாலையும் நம்ம வந்து உடல் ரீதியாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க முடியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் எடுக்கிறது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் வந்து அந்த டைமுக்கு நமக்கு வந்து வலி குறைகிற மாதிரி இருக்குமே தவிர்த்து நிரந்தரமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அது குறைக்கிறது இல்லை. இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா இன்டலெக்சுவலாக எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு பேப்பரில் நம்மளுடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை எனக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து எது என்னால் பண்ண முடியும், எது என்னால் பண்ண முடியாது, அதோட என்னென்ன காரணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட டேக்கிள் பண்ணும்போது நம்ம அதிலிருந்து வெளிவரதுக்கு முடியும். இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே இமோஷ்னலாக திங்க் பண்ணுறது. மைண்டில் வந்து நம்மளுடைய சிக்னல் லைட்ஸ் மாதிரி ஒரு மேலே ரெட் லைட், எல்லோ லைட், கிரீன் லைட்டை வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டாப் அப்படி

0: நம்ம ரெட் லைட்டை எரிய விடணும். செகண்ட் எல்லோ லைட்க்கு வந்து திங்க், இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிற திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோ ஃபார் அந்த க்ரீன் லைட்டை, நம்ம என்ன பண்ணணுங்கிறது அதுக்கு அப்புறம் தான் செய்யணும். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல வந்து எடுத்தோடனே ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தப்பி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து இன்னும் அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று மெட்டீரியல் லாஸ், அப்படி இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் லாஸ், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபினான்சியல், அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமோ அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ரூட்லேயே போய் அதை டேக்கிள் பண்ணும்போது வந்து நம்மளால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இல்லைப்பா, என்னால் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே என்னால் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை நாமே தள்ளி வச்சு பார்த்தோன்னு சொன்னால் அது கரெக்டான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் வரும். குழம்பிய மனத்திலிருந்து நம்மளால் எதையும் தெளிவாக யோசிக்கிறதுக்கு முடியாது. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எப்பவுமே அடுத்தவங்களையோ ஒரு ஈவெண்ட்டையோ குறை சொல்லாமல் அந்த மாற்றத்தை நம்மளிலேருந்து கொண்டுட்டு வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்மளிலேருந்து முதல்ல தொடங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்க முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை வழங்கினாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.
2: நேரம் 7:45 திருச்சிராப்பள்ளி வானொலியில் கேட்டிருக்கிறோம். இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். காய்கறிகள் கிலோ ஒன்றிற்கு தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 66, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 20, சவுச்சவ் 40, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்புங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 66 ரூபாய், முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலுமிச்சை ஒரு பழம் 5 ரூபாய், கொய்யாப்பழம் 120 ரூபாய் கிலோ ஒன்றிற்கு, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 310 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவு சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் அறிந்தோம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது காலை மலர். நேயர்களின் தெரிஞ்சுக்கலாம், நாகப்பட்டினம் மாவட்டம் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியில் விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் கிராப் சர்வே செயலி பதிவிறக்கம் செய்து விளைநிலங்களில் ஜிபிஎஸ் நிர்வகித்து பணியை செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் வழங்குவதிலும் எந்தெந்த பகுதிகளில் தகுதியானவை அப்படிங்கிறத அறியதிலும் இது உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலபுலன்களில் வரையறைக்கு ஏற்ப உரம் பூச்சி மருந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத துல்லியமாக கணக்கெடுக்க முடியும் இந்த செயலியால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பணியை செய்கிறதுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வைத்திருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் இருக்கக்கூடிய தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பகுதி சென்று தங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பயிர் சர்வே பணி மேற்கொள்பவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க.

இளமை என்பது தினமும் குறைவது, திறமை என்பது தினமும் வளர்வது. இளமையை ரசிப்போம், திறமையை போற்றுவோம் என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம்.

0: நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி வாழ்க்கையின் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது சர்க்கார் படத்திலிருந்து.
1: பல்ட்டி பக்குற டர்ல உடன பல்த்து வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்து

0: thrashes Pakistan 7-1 in London last night. And in football, two times champion Uruguay crash out of FIFA World Cup after losing to Spain 1-0. And with that, we end the morning news. Have a nice day.
1: மனதெல்லாம் இனிசை, அதை என்றும் தருவது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.

நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

0: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினா வந்து இதுல வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகார், தாரன், தியான், சமாதி. இதுதான் வந்து 8-fold பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப யம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அது மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ் சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த 8-fold பாத்வேலையும் நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கத்துக் கொடுக்கும். ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து போக்கஸ் பண்ணும். பிரத்யேக அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும். தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனாலதான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப யோகாவில நம்ம மெயினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தோம்னா ராஜயோகா, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகாவை வந்து வகைப்படுத்தலாம். மெயினா இந்த ராஜ யோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனால மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம 8-fold பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகம், தாரன், தியான், சமதி, இது எல்லாமே எது கீழே வரும், அந்த
2: பயன்படுகிறது.
1: நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிறது இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த வந்து மெயினா வந்து ஹத்த யோகாவில வந்து ஆசனாஸ், பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா போக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா சேவை மனப்பான்மை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு, பக்தி, இதையெல்லாம் வலியுறுத்தும். இது மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா பக்தி பாடல்கள்ல ஜபம், வழிபாடு முறைகள் ஆகியவற்றில வந்து இதை வந்து அடங்கும். ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள், நான் யார், அது நான் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனால இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம் காரச்சாண்டிங்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக, ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இதை வந்து கருதப்படும். அதனால இது என்ன பண்ணா மெயினா வந்து கர்ம யோகாங்கிறது நம்ம செய்யற செயல்

மூலமா அது கர்மயோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகம், உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்காண்டி இதை சொல்ல வரோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க யோகா. அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம்னா, செவன் டாக்டர்ஸ்னா அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க ஏழு மருத்துவர்கள், அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் சன்லைட் மாங்க, டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணா, உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால் நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த எட்டு டாக்டர் கூடிய வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோச தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோசா தேரி அப்படிங்கிறது எதை குறிக்கணும்? பஞ்சகோசம் என்பது வந்து மனிதனின் இருப்பை ஐந்து அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோசம், பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோசா. இந்த மாதிரி ஐந்து அடுக்குகளாக நம்ம உடம்ப வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளில தென்படும் பாங்களா. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போது நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோசங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோசா, பிராணமய கோசாங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் இது. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும், தூய காற்றை வந்து சுவாசிக்கிறது மூலமாகவும், சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோசா வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோசா, அதாவது மன உடல்னு சொல்லுவாங்க, எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றின் மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்வது மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞானமய கோசா, இது எதை குறிக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும், யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோசாங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த தியானம் மூலமாகவும், பக்தி மூலமாகவும், தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்சகோசா தேரி எப்படி பார்க்கலாம்னா, அன்னமய கோசங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோசங்கள் நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோசங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோசங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோசங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க. இது மூலமாவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயின் என்னன்னா, நமக்கு எந்த கோசாவில ப்ராப்ளம் இருக்குங்கறத பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோசாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய ஐந்து கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால இந்த பஞ்சகோச தேரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான், ஆரோக்கிய ரச்சகாங்க, ஆரோக்கிய ரச்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலமால தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பார்க்கணும், இல்ல சீரான மனச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறத பார்க்கணும், மனம் வந்து எப்பயும் மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பார்க்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாவும் நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச தந்திராஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற அஞ்சை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், நம்ம நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாம்ங்கறத இது சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா, பஞ்ச கோசா தேரியில ஆரோக்கிய ரச்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரச்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச தந்திராஸ்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான ஐந்து வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு இரண்டு முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம மூணு நேரம் சாப்பிடறோம், அஞ்சு நேரம்

0: சாப்பிட்றோம், 7 நேரம் சாப்பிடும்ல, அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா, ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்தினா, உடலின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் பழுது பார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, அதாவது உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பத்தியும், அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனது நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்ப நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எப்போ இப்போ அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த டைத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரெஸ்ட்லனா அப்ப கம்மியான உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினா வந்து இந்த இதுல வந்து சாத்விக் ஃபுட் அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா, எளிமையா வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட்டு. இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம் எல்லாம் இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம நார்மலா கஞ்சி சாப்பிடறோம்ல, கஞ்சி, சிறுதானியங்கள், இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம சாத்விக் ஃபுட்டை வந்து பயன்படுத்துறது. இது இல்லாம இன்னும் 2 வகையான உணவுகள் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா, சாத்விக் ஃபுட்டை தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை லைட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா, ராஜசிக் ஃபுட் அந்த தாம்சிக் ஃபுட்மாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள், இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட் இருக்கும். நார்மலா நம்ம இயல்பா இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும். அதிகமான வேலையை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல். அதனால டீ காஃபி குடிச்சா நார்மலா ஒரு டல்லா இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்து தாம்சிக் ஃபுட். தாம்சிக் ஃபுட்ங்கிறது சோம்பல் மற்றும் மந்த நிலை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா தாம்சிக் ஃபுட்ம்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உணவு பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது, தண்ணீர். தினமும் வந்து 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா மனித உடல் வந்து 60%-70% வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் வந்து மெயினா எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னா, உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்கறது, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை வந்து மெயினா சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர்ம்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களா புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. மெயினா நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி. உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல 1 நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா, விரதம் இருக்கிறதும்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்கள்லாம் அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா, நம்ம அதிகமா பேசுறப்பையும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா, ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின், அதாவது ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்ல வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா, நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனாலதான் இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பஞ்ச தந்திராஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா, ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல்ல தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம். நாடிங்கிறது எப்படின்னா, அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பை குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா, 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா, இடநாடி, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்ப எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னது வலது சைடு, இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாகவும், இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாகவும் நீங்க பிரிச்சுக்கணும். இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறது தான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை

0: கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். படைப்பு திருச்சி வானொலி.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அரங்கிசை. ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை. சென்னையிலிருந்து அரங்கிசை கேட்கலாம்.

எம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். வல்லப நாயகசிய பேகட ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சீமந்தி நீராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து தருணியான் எந்து செய்வு, சுவாதி திருநாள் கிருதி, ராகம் த்விஜயவந்தி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்படுகிறார். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சர்வதேச முக்கிய தொழில் செயல் அதிகாரிகளுடன் லண்டனில் நடைபெற்ற ஆலோசனை தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், விரைவான வளர்ச்சி கண்டுவரும் இந்தியாவின் உற்பத்தித் துறை ஆக்கப்பூர்வமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக கூறினார். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. 1979 சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான பாக்யராஜ் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்துள்ளார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் 1186 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் இம்முகாமை முறைமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி கூடுதல் பயிர் சாகுபடி செய்ய பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. பயன்பெற விரும்பும் சாக்கோட்டை வட்டார விவசாயிகள் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தினை சிட்டா அடங்கல் சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் ரோனாக் சௌஹான் தைவானின் லியாங் சியூயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்க இருக்கிறோம் உங்க காலை தாளம் போட வைக்கிற, மனச துள்ள வைக்கிற, கவலைய தள்ளி வைக்கிற உங்க எல்லாருக்கும் பிடிச்ச போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழி லாவண்யா எம்பி. நாம் நிகழ்ச்சியில் கேட்க போகும் முதல் பாடல்

இணைஞ்சிருக்கீங்க திருச்சி வானொலி அலை வரிசைகளில். போடு ஆட்டம் போடு, நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து.

இருக்கீங்க திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. ஸ்பீக்கர் அதிர போகுது, எனர்ஜி எகிர போகுது, அதிரடி சரவடியோடு போடு ஆட்டம் போடில் ஒலிக்கும் அடுத்த பாடல்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களாய் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க போகும் அந்த நிறைவு பாடல்

0: திருச்சி வானொலி அலை வரிசைகளில் துள்ளலிசை பாடல்களாய் நம்மை மகிழ்வித்தது. அதிரடி சரவடி பாடல்களாய் கேட்டு மகிழ்ந்தோம். போடு ஆட்டம் போடு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேரம் 10:30. நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: நேரம் 10:46.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெச்சில் சயின்ஸ் பீடியா. வண்ணங்கள் இல்லாத வாழ்க்கை வெறும் காகிதங்க. காலையில கண்ணு விழிக்கிறத தொடங்கி இரவுல கண்ணு மூடுறது வரைக்கும் நம்ம கண்களை கவரும் வண்ணங்கள் எத்தனை எத்தனை. அதுல தினமும் நாம உடுத்திக் கொள்ளும் உடைகளின் நிறங்களுக்கு பின்னால், ஆடை நயங்களின் பின்னலுக்கு பின்னால் அசாத்தியமான ஒரு அறிவியல் இருக்குதுல்ல. இன்றைய நிகழ்ச்சியில இயற்கையான வண்ணங்களை கொண்டு உடைகளை தயாரிக்கிறது எவ்வளவு முக்கியம், எந்த மாதிரியான உடைகளை நாம பயன்படுத்தினா அது நமக்கு நல்லது, இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க தொழில் முனைவோர் ஜே ஹர்ஷா இம்லான் அவர்கள்.
2: ஹாய், என்னோட பேர் வந்து ஹர்ஷா ஹிம்லன் ஜான்சன். நம்ம டிரெஸ், உடை, கலர்ஸ், கார்மெண்ட் எப்படி எவல்யூஷன் ஆகுது, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டியா பாக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம். பல நூறு வருஷங்களா உடைகள் பல எவல்யூஷன்ல மாறி இருக்கு. நமக்கு இப்போ உடைனா கலர்ஸ், நிறம், நமக்கு எவ்வளவு அழகா இருக்கும்னு சூஸ் பண்றோம். கடையில போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்றாங்க, அங்கங்க போய் வாங்குறாங்க துணிகளை. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராசஸ் பண்றாங்கன்னு நமக்கு அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல. எவ்வளவு பொல்யூஷன் ஆகுது தெரியல. நம்மளால கம்ப்ளீட்டா ஒன் டேல இதெல்லாம் மாத்திர முடியுமான்னு சொன்னா நோ, கண்டிப்பா நம்மளால முடியாது. பட் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக. நம்ம இயற்கையை நோக்கி டிராவல் பண்ணலாம். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தறி, ஒரு கதர், ஒரு காதியில வந்து ஒரு பண்ற ப்ராடக்ட் எப்படி பண்ணாங்களோ அதை நம்ம விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட் எப்பொழுதுமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறி பின்னாடி போய்கிட்டே இருக்கும். கதர், காதி, உடை அந்த மாதிரி நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ட்ரெண்ட் அதை நோக்கி டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய நேச்சுரல் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நேச்சுரலான கலர்ஸ் அப்படின்னா இப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், நம்மளோட சமையல் அறையில கூட நம்ம அம்மா அப்பா எல்லாம் சமைக்கிறப்ப கூட பாத்துருப்போம், நிறைய கலர்ஸ் இருக்கு. ஒரு சாம்பார் நம்ம டிரெஸ்ல கொட்டினா கூட ஒரு மஞ்சளோட கரையை அது வந்து ஆக்கிட்டு தான் போகும். ஆனா அதை நம்ம கரையா பார்த்தனால நமக்கு அது ஒரு ப்ராப்ளமாவே தெரிஞ்சிட்டு இருந்தது. அது ஒரு கலரா பார்த்தோம் அப்படின்னாக்க அது எவ்வளவு அழகா இருக்கும் நீங்க ரசிச்சு பாருங்க. நீங்க இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மஞ்சள் வரும். அது போக வந்து பொமக்ரனேட் வச்சு கலர்ஸ் இருக்கலாம், கடுக்காய், பீட்ரூட், கேரட் இருக்கு. இது எல்லாத்தையும் போல பல பல கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கலர்ஸ் கொண்டு வரலாம். நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன குழந்தையா இருக்கிறப்போ குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கலர் பண்றதுக்காக பீட்ரூட்ல இருந்து கலர்ஸ் எடுத்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க, கேரட்ல இருந்து கலர்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்ப அதே பொருளை வச்சுட்டு நம்ம ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம், ஃபுல் ட்ரெஸ்ஸுக்குமே வந்து கலர் கொடுக்கறோம் அப்படின்னா கண்டிப்பா அது பண்ண முடியும். பட் அதோட வேலையும் ப்ராசஸும் மாறி வரும், அவ்வளவுதான். அதோட செலவும் அதிகமாகும். நம்மளோட குழந்தைகள் எல்லாம் மழை காலத்துல சேத்துல உருண்டு விளையாடிட்டு வந்தாலுமே அந்த சேத்துல இருந்து வர கலர் கூட ஒரு அழகுதான். அதை நம்ம எப்படி அழகா பாக்குறோம்ன்றதுலதான் இருக்கு. சரி, நம்மளோட ஸ்கின்ல எல்லாம் பிஹெச்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். பிஹெச்னாக்க சோப்லயுமே நம்மளோட ஆசிட் பேஸ்ல மட்டுமே பாத்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஸ்கின்லயுமே ஒரு பிஹெச் வேல்யூ இருக்கு. அது சில பேருக்கு அசிடிக்கா இருக்கும், சில பேருக்கு பேஸா இருக்கும். அது எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறப்ப எல்லாருக்கும் காமனா ஒரு ட்ரெஸ் பண்ணாக்க அது சரியா வருமானா, அது ஒரு கேள்விக்குறிதான். அதனால நம்ம எந்த ஒரு ஃபர்டிலைசருமே இல்லாம எந்த ஒரு ரசாயன பொருட்களும் சேர்க்காம நேச்சுரலா நம்ம பூமியில இருந்து விளையிற ஒரு பருத்திய அதுல இருந்து நெசவு செஞ்சு வர துணிய நம்ம அப்படியே எடுத்து உடுத்தணும் அப்படின்னாக்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு ஆடடா நம்ம கெமிக்கலோ உரமோ எப்போ ஒரு மாற்று திறனான ஒரு வேலைகளை செய்யறோமோ அப்பதான் அது இயற்கைக்கு முரணாக வேலை செய்யறப்போ நம்ம உடலுக்கு அது ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கும். நம்மள சில பேருக்கு ஏதாவது ஒரு உடை உடுத்துறப்போ எரிச்சல் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே அதுல இருக்கிற ரசாயனங்கள்னாலதான். இதுக்காக நம்ம ஒரே நாள்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்திடுவோம் அப்படின்னாக்க அது கண்டிப்பா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எல்லாத்தையும் மாத்திக்க முடியும். அதுக்கு என்னப்பா நல்ல திருவிழால தெரியற மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் போட்டு போனாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதே மாதிரி கலர்ஸ் நம்ம இயற்கை முறையிலும் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நிறைய ஆர்கானிக் டையிங், ஆர்கானிக்கான ரசாயனம் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரியான R&D அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆர்கானிக் டையிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பருத்தி விளையறப்பில இருந்து அதுக்கு வந்து எந்த ஒரு உரமும் போடாம இருக்கணும். மண்ணுல விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாயில டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சாயில வந்து உரம் இருக்கா, இந்த சாயில் நல்லா வளமா இருக்கா, என்ன விளைய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா, ஏதாவது உரம் போட்டிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மண்ணுல உரம் இருக்கு அப்படின்னாக்க அதை ஒரு 5 வருஷத்துக்கு எந்த ஒரு நடவும் செய்யாம அதை அப்படியே காய போட்டுருவாங்க. அது வெறுமனே உழுது உழுது மட்டும் வச்சு அதை முழுக்க பதப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுல பயிரிடுற எந்த ஒரு செடியா இருந்தாலும் ஃபர்டிலைசர் இல்லாம

0: எந்த ஒரு உரமும் இல்லாம இயற்கை வழியில அது விளைந்து வரும். அப்போ அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா விளைச்சல் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி முறையில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம பூமியும் சரி, நம்ம மக்களும் சரி, எல்லாருமே ரொம்ப வளமா இருப்பாங்க. இப்போ நமக்கு துணி கிடைச்சிருச்சு, அடுத்து அதுக்கு கலர் போடணும். கலர் போடுறதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம்? சோ அதுக்கு ஒரு நிறம் கொடுக்கணும்ன்றப்ப இயற்கை முறையில நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பீட்ரூட்டோ இல்ல கேரட்டோ இல்ல கடுக்காயோ மஞ்சளோ சுண்ணாம்போ சாம்பலோ இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அதுக்கு அழகா கலர் கொடுக்கலாம். அந்த கலர் வந்துட்டு நிறம் போக தான் செய்யும். ஒரு துணி வாங்குறோம், அதுல இருந்து கலர் போச்சுனாக்க இந்த துணி நல்லாவே இல்ல, இது கலர் போகுது, இந்த கலர் இன்னொரு துணியில ஒட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆனா நல்ல துணியில இந்த மாதிரி இயற்கை முறையில வரப்ப கொஞ்சம் கலர் போக தான் செய்யும். அது நிறம் குறைய குறைய அது அழகு கூடும் தான் நம்ம சொல்லணும். இப்போ மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி மியூட்டட் கலர்ஸ், அதாவது கண்ணால பாக்குறப்ப இயற்கையா இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதை எல்லாருமே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்றப்போ நமக்கு அதோட விலை கம்மியாக செய்யும், இல்லனா அதோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்ப நம்ம இதோட விலையை பத்தி பேசுறப்போ நம்ம இன்டைரக்டா நம்ம மக்கள் வந்து இது வாங்குறப்போ யார் யாருக்கெல்லாம் பயன் அளிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு சிறு தொழில்கள் செய்யற பல குடும்பங்கள் அவங்களுக்காக நம்ம இன்டைரக்டா சப்போர்ட் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை முறையில பண்ற எந்த ஒரு விவசாயமோ இல்ல இயற்கை முறையில பண்ற ரசாயனமோ இல்ல இயற்கை முறையில பண்ற கலர்ஸ்க்கு மிஷினால பண்ண முடியாது. சோ மக்கள் தான் முழுக்க முழுக்க வேலை செய்வாங்க. இப்போ மக்கள் முழுக்க முழுக்க வேலை செய்யறாங்க அப்படின்றப்போ நமக்கு அங்கு சிறு தொழில் வந்து உருவாகுது, அதனால பல குடும்பங்கள் பயன் அடைக்கிறாங்க, சிறு சிறு கிராமங்களும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரும். இது எல்லாமே நம்ம இந்தியால பண்றாங்களா, நம்ம தமிழ்நாட்டுல பண்றாங்களா அப்படின்னா, மேக்சிமம் அதிகமா உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யற எந்த ஒரு உடையா இருந்தாலும் அதுல 40-60% நம்ம இந்தியால இருந்து போகுது. அது போக நம்ம திருப்பூர் போன்ற காட்டன் கதர்க்கான பேர் போன ஊர்கள்ல இருந்து அவ்வளோ பொருட்கள் அவ்வளவு உடைகள் ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த ஏற்றுமதி செய்யற பொருட்களை நம்ம மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம மக்களுக்காகவும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம அதை விரும்பி வாங்கணும். நம்ம எந்த ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்யறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. ஒரு பொருள் மார்க்கெட்ல வருது அப்படின்னாக்க அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஆன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த பொருள்னால நம்மளோட இயற்கைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்ல அது வந்து எவ்வளவு நாள்ல மக்கி போகும், இல்ல அந்த பொருள் நமக்கு சரியாதான் இருக்குமா, நம்ம உடம்புக்கு அதனால எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்பவே கவனமா அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு துணியில எவ்வளவு காட்டன் இருக்கு, எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கு, அதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணிருக்காங்கன்றது முதற்கொண்டு அதுல இருக்கிற லேபிள்ல கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறோம் அப்படின்னாக்க நமக்கான அறிவு ரொம்பவே அழகா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப சராசரியாக ஒரு துணி வாங்குறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் முறையால வாங்குற துணிக்கோ எவ்வளவு விலை உயர்வு இருக்கு அப்படின்னா 20-30% அதுக்கான விலை உயர்வு இருக்கதான் செய்யும். ஆனா இப்ப நம்ம எல்லாருமே அதை வாங்குறாங்க, எல்லா மக்களும் அதை பயன்படுத்த படிப்படியாக அது குறைஞ்சு வந்துதான் ஆகும். ஏன்னா அதோட உற்பத்தி அதிகமாகும், எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னு எல்லாருமே செய்வாங்க. அப்போதைக்கு அது ஒரு நல்ல பொருளா வந்து அமையும், எல்லாரும் அதை நோக்கியே வேலை செய்வாங்க. அப்போ நம்ம இயற்கைக்கு ஒரு மாற்று கொடுப்போம், பூமியையும் ரொம்பவே காப்பாத்தலாம். ஏன்னா எல்லாருமே இப்ப சஸ்டைனபிலிட்டி, எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்றதான் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அதுக்கான வேலை செய்யறாங்க. நம்மளும் வந்து பேப்பர் பேக் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி உடை, உணவு, வீடு, இது மூணுமே எப்பயுமே மாறாத ஒரு விஷயம். அது கொஞ்சம் வேற வேற தோற்றத்துல இருக்குமோலிய அது மாறாது, அது அழியாது. அதே போல இப்ப நம்ம உடைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்து நம்ம எவ்வளவு சஸ்டைனபிளா, எவ்வளவு ஆர்கானிக்கா, எவ்வளவு இயற்கை முறையில வர உடைகளை பயன்படுத்துறோமோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே அழகான சுற்றுச்சூழலை அமைக்க நமக்கு பயன்படும். தேங்க்யூ.
1: நாம் பயன்படுத்தக்கூடிய காட்டன், சில்க், பாலிஸ்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு துணிக்குமே ஒவ்வொரு விதமான டை தேவைப்படுதாங்க. காட்டனுக்கு ரியாக்டிவ் டை வேணுமா, பாலிஸ்டருக்கு டிஸ்பர்ஸ் டை வேணுமா, துணியோட மூலக்கூறுகளும் வண்ணத்தோட மூலக்கூறுகளும் கெமிக்கல் பாண்ட் மூலமா ஒன்னா இணையும் போதுதான் துணி எத்தனை தரம் துவைச்சாலும் கலர் போகாம அப்படியே இருக்குதான். இப்போ இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் ரசாயன வண்ணங்களுக்கு பதிலா வெங்காயத்தோடு, மாதுளை, காப்பித்தூளு, இயற்கையான பாக்டீரியாக்கள் மூலமா துணிகளுக்கு வண்ணம் தீட்டும் பயோ டையிங் தொழில்நுட்பம் ரொம்பவே பிரபலமாகிட்டு வருதுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம அன்றாட உடுத்தக்கூடிய உடைகள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க தொழில் முனைவோர் ஜே ஹர்ஷா இம்லான் அவர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் வண்ண இலை.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

திசையின்றி வீசும் தென்றலை ரசிப்பது போல் தினங்களை ரசித்திடுவோம். இனி திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிப்போம் திரை இசை.

நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை பிற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

0: அதாவது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல 12:10 சங்கீத சாரல்ல யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டல் இசை கேட்டு ரசிக்கலாம். இனி
1: 30 நிமிடம் இன்னும் சில நடுகிலில் ஸ்டம்ப்டு டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 12 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். இந்தியா செஷல்ஸ் இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளம் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதில் தமது செஷல்ஸ் பயணம் வழிகோலும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்படும் முன் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்றார். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. அவரது இறுதிச் சடங்குகள் சென்னையில் நாளை நடைபெறுகின்றன. பாக்யராஜின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், திரைத்துறையில் அவரது பங்களிப்பை போற்றும் வகையில் அன்னாரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என கூறியுள்ளார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை

0: அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன், ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம், மகளிர் சுய உதவிக் குழுவினரின் வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.
1: குறளமுதம்
2: தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 8 குறட்பா.

0: பாடும்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: சின்ன வயசுல ஆத்த மணல்ல வீடு கட்டி விளையாடுவோம். மணல்ல ஏதாவது ஒரு பொருளை ஒளிச்சு வச்சுட்டு கிச்ச கிச்சு தாம்பளம் விளையாடுவோம். ஆனா இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு மணலே ஒளிஞ்சிடும் போல. ஆமாங்க, இந்த ஆத்த மணலை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம். ஆனா இதுல இருக்க பல நுண்ணுயிரிகள் மண்ணுக்கு செழிப்பு தன்மையை கொடுக்குது. குறிப்பா பைட்டோ பிளாங்டன், ஜி பிளாங்டன் சொல்லப்படுற ரெண்டு நுண்ணுயிரிகள் மணல்ல இருக்க அழுகுன பொருட்களை எல்லாம் சாப்பிட்றதால அந்த சூழல் சுத்தமாகுது. தண்ணீரோட காராமிலத்தன்மை மாறாம இது பாதுகாக்குது. இதனாலதான் நல்ல குடி தண்ணீரும் நமக்கு கிடைக்குது. அளவுக்கு அதிகமா நம்ம ஆத்து மணலை எடுக்க எடுக்க தண்ணீரை சேமிச்சு வச்சுக்க முடியாம நீர்வரத்தும் குறையும். இதனால குடிநீர் பற்றாக்குறை மட்டும் இல்ல, நன்னீர்ல வளரக்கூடிய இறால்கள் மாதிரியான மீன் வகைகள், தாவரங்கள், இது எல்லாமே அழியும். மழையோட அளவும் குறையும், நிலத்தடி நீர்வளமும் குறையும். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, விதைய போட்டு மரத்தை வளர்க்கிற மாதிரி எதை போட்டும் மண் வளத்தை பெருக்க முடியாதுங்க.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: அடுக்குமலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நேரம் 12:10.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்துள்ள மாண்டலின் இசை கேட்கலாம். தொடக்கமாக மீனலோச்சன என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி இயற்றியது தன்யாசி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்த மாண்டலின் இசை கேட்டோம். இத்துடன் இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11:38. நேர்களை உங்களின் அனைவருக்கு 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாக பாப்கார்னல் ஒழிக்க கேட்கலாம். 1 மணிக்கு மதுரை கீதம், நேயர் விருப்பம் ஒலிபரப்பாகும். 2:15 வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டுதலும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சிவகுமார் அவர்கள். 2:30 மணிமலராக லிட்டில் ஸ்டார் டி ஸ்வஸ்திகா பங்கேற்கிறார். தொடர்ந்து சிறுவர் இசை மேடையில் NS சுமத் யுதி அவர்கள் பாடியுள்ள பாடல் தொடர்ந்து கதை எனும் தேவதை ஆகியன ஒலிக்கும். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:30 மணிமலராக, மாலை 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன் நிகழ்ச்சி வலம்பெறும். இன்றிரவு 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்தி மடல் ஒலிபரப்ப கேட்கலாம். நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் இன்று கேட்க காத்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின்போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள்

0: பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகளுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சை ஒன்னும் மூணு ஆகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நடையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்தை பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது.

0: அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா அவங்கள விலக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
1: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.
4: ZWAP.com

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 1 மணி. இனி கேட்கலாம் கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களாய் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற அந்த முதல் பாடல் எந்த படத்திலிருந்துனா பணம் படைத்தவன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடியவர் யாருன்னா கூகூர் புகழேந்தி, முத்துலக்ஷ்மி, சந்தோஷ், மேல்கொண்டையம்பேட்டை, சிவாஜி ராமலிங்கம், வாசுகி ஆகியோர்.

டிஜிட்டல் யுகத்திலும் கைப்பட எழுதிய கடிதங்களுக்கான தனி மகத்துவம் எப்போதுமே உண்டு. இணைந்திருக்கிறோம் திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz-இல். இது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்துனா பூவா தலையா திரைப்படத்திலிருந்து. இந்த படத்தில் உள்ள பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் லால்குடி லக்ஷ்மி, நாராயணபுரம் எம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

நீங்க திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸோட நாம் இன்றைக்கே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்குது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த அந்த பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் இழுப்பைக்குடி கண்ணன், செல்வி, ஜெயந்திரன், புவனேஸ்வரன். இவங்களோட விருப்ப பாடல் இப்பொழுது ஒலிக்கிறது பி. சுஷிலா அவர்களின் குரல்.

கேட்டிருக்கீங்க திருச்சி வானொலி முதலாளி வரிசை 936 கிலோ ஹெட்ஸோடு. காற்றலையில் தவழ்ந்து வரும் ஒரு கவிதை போல உங்கள் இதய துடிப்பை அஞ்சல் வழியே எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். இதோ நினைவலைகளை சுமக்கும் மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அந்த பாடல் சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி அவர்கள். அவர்களின் விருப்ப பாடல் இதோ

0: குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.
1: அடியாயா.

0: அடங்கப்புறான மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் அது வெளுத்து இருக்கணும் வெளுத்து இருக்கணும் மல்லிய பூவாட்டம்
1: குட்டி இருக்கணும் குட்டி இருக்கணும் பத்தி முனையாட்டம் அத வத்தி பொழைக்கணும் வத்தி பொழைக்கணும் சொத்து சுதமாட்டம்
2: இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இது மதுரை கீதம். காலம் தந்த காயங்களுக்கு மருந்தாகவும் மங்காத நினைவுகளுக்கு உயிர் தரும் மருந்தாகவும் இருப்பது இசைதாங்க. அந்த இசையில் உங்களுடைய விருப்ப பாடல்களை அஞ்சல் அட்டைகளில் எங்களுக்கு தெரிவித்துக்கிறீர்கள். அந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒழிக்க இருக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி, சரோஜா, அண்ணாதுரை ஆகியோர்.

இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுரை கீதம். ரேடியோ பெட்டியின் முன்னமர்ந்து நாம் ரசித்த அந்த வசந்த காலத்தை உங்கள் கடிதங்கள் மூலம் இன்று நம் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது அனைத்துமே இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கேட்டு ரசிக்க போகும் அந்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து? நான் பாத காணிக்கை எனும் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் பொன்மலைப்பட்டி ராஜமாணிக்கம், செல்வராஜ் அவர்கள்.

இணைஞ்சிருக்கிறோம். கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களாய் மதுரை கீதம். நிகழ்ச்சியில் வளம் பெறப்போகும் அடுத்த பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபு, பிரபு, நிஷாந்தி, ஷைனி சரண், தேவப்பிரியா, வில்லிவாக்கம், குபேந்திரன், வாகையூர், ராமசாமி அவர்கள். இப்பொழுது அவர்களின் விருப்ப பாடல்.

கேட்டிணைஞ்சிருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இது மதுரை கீதம். நேயர்களின் கடுத்த வழியில் கானங்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். வண்ணங்கள் இல்லாத அந்த கருப்பு வெள்ளை காலத்திலும் நம் வாழ்க்கையை வண்ணமாக மாற்றியது இந்த இசைதான். காலச்சக்கரத்தில் நாம் பின்னோக்கி சென்று அந்த வசந்த காலத்தை மீண்டும் தரிசிக்க நேர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த விருப்ப பாடல் எதுனா முகராசி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் தொட்டியம், கோணகரன்பட்டி, கொண்டுமணி, பிச்சைமுத்து ஆகியோர். அந்த பாடல் இப்பொழுது ஒழிகிறது.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: நேயர்களின் விருப்ப பாடல்களை கடித வழியில கருப்பு வெள்ளை காலத்து கானங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய மதுரை கீதம் நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடல் என்ன, அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் யாரு அப்படின்னா, பாசவலை திரைப்படத்திலிருந்து தான் நம்ம அடுத்த பாடலை கேட்க போறோம். இந்த படத்திற்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் ஆகியோர்.
2: குட்டியாடு தப்பி வந்தா குழநறுக்கு சொந்தம், குழநறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம்?

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரும் வந்தார்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: யுபிஐ பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க.

மதுரை கீதம் நிகழ்ச்சியில நாம வண்ணங்கள் இல்லாத அந்த கருப்பு வெள்ளை காலத்திலும் நம் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றியது இந்த இசைதான். காலச்சக்கரத்தில் நாம் பின்னோக்கி சென்று அந்த வசந்த காலத்தை மீண்டும் ஒருமுறை தரிசிக்க நேர்கள் அனுப்பிய அனைத்து கடிதங்களுமே ரொம்பவுமே மனதிற்கு நெருக்கமாக இருந்தது. இன்றைய மதுரை கீதம் நிறைவடைகிறது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர் வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினாா்.

0: இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல்மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணிக் கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்பா அங்கே கேக்குறேன், எங்க கேக்குறேன்.
1: பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன், அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு.
2: சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்?
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நான் தானே.
3: பத்தினி. பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுஸ்ரீயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: மீராபாய்.
1: அப்புறம்?
2: யோ கிட்டா, நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமாயா, பத்தினி தான். ஏன், உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? உங்க அம்மா மேலேயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித்தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து

0: பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் இடதுசாரி IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:55. இனி கேட்கலாம் திரையிசை பாடல்.

0: department has predicted heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. The weather agency also forecast heavy rainfall over Bihar, Chhattisgarh, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal and in some parts of northeast India today. On to sports. In FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Centre in London last night. Abu Bakr gave Pakistan the lead in the first quarter, converting a penalty corner. India will now face England tomorrow. In the US Open Badminton, India's Devika Sihag and Ronak Chauhan have reached the semifinals in Fullerton, California. Devika caused a major upset by defeating third seed Riko Gunji of Japan in the straight games, winning 22-20, 21-19 in the women's singles quarterfinals. And in football, Egypt have reached the knockout stage of the FIFA World Cup for the first time after a 1-1 draw with Iran in the final Group G match. Iran's Ramin Rezia was named player of the match. Egypt finished the group stage unbeaten and qualified as the runners-up. They will now face Australia in the round of 32. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to arrive in Seychelles in a short while on a 3-day state visit. Describes Seychelles as a valued maritime neighbour and a key partner in India's Vision Mahasagar. US Secretary of State Marco Rubio says Trump administration views India as one of United States' closest strategic partners, sharing common values and interests. Union Home and Cooperation Minister Amit Shah launches cooperative-based taxi service Bharat Taxi in 14 major cities in Gujarat. Noted Tamil film actor and director K. Bhagyaraj passes away in Chennai at 73. IMD forecasts heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. And in FIFA World Cup, Egypt reaches knockout stage for the first time after a 1-1 draw with Iran. And with that, we end the midday news.
1: கேட்டிணைஞ்சுகிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் இப்பொழுது 2:15.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவகுமார் அவர்கள். சுகாதாரமான இறைச்சியை தான் நாம் வாங்குகிறோமா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? மேலும் இறைச்சியை மதிப்பு கூட்டுவதால் எத்தகைய பலன்களை பெறலாம்? இது போன்ற பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவகுமார் அவர்கள்.
3: ஐயா, இப்ப நான் வாங்குற இறைச்சி தரமான இறைச்சி தான் அப்படிங்கறத எப்படி கண்டறிஞ்சுக்கிறது?
4: தரமான இறைச்சி அப்படின்னா அதோடைய நிறத்தை வைத்து நாம் கண்டறியலாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இறைச்சிக்கும் ஒரு நிறம் இருக்கும். அதோடய நிறம் எப்படி இருக்குன்னா இளம் சிவப்பு, அது சிவப்பு நிறத்தில் இருக்கணும். அதான் வந்து அந்த மயோக்ளோபின். நீண்ட நேரங்கள் வந்து அந்த இறைச்சியை வந்து வெட்டி தொங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும், காற்று உள்ள ஆக்சிஜனோட உயர் வெளியேற்றம் ஏற்பட்டு அதோடைய அந்த மயோக்ளோபின் வந்து ஆக்சி மயோக்ளோபினாக மாறும், அதுக்கப்புறம் மெட் மயோக்ளோபின் மாறும். இந்த மாதிரி பல்வேறு நிலைமைக்கு போகுங்க. அதனால் வந்து அதோடைய நிறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கலாம். அதில் வேறு ஏதாவது மாற்று நிறங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வாங்கக்கூடாதுங்க. அல்லது பழுப்பு அல்லது பச்சை நிறமாக வேறு ஏதாவது இருந்ததுன்னா வாங்கக்கூடாது. ரெண்டாவது தேவையற்ற ஆஃப் ஃப்ளேவர் அப்படிம்பாங்க, துர்நாற்றம், அது எதுவும் துர்நாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. மூணாவது பார்க்கும்போது ஸ்லைம் ஃபார்மேஷன், அதாவது பிசுபிசு தன்மை எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவு நல்ல இறைச்சி என்பதை நம்ம இது
3: பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கோழி இறைச்சியும்,
4: இவ்வளவு சிவப்பு நிறத்தில் இருக்காது, கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்குங்க.
3: மீன் இறைச்சிக்கு
4: மீனை வந்து வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இல்லையானா சிதில் வந்து திருப்பி பார்த்தா குங்குமம் கலரில் இருக்கணுங்க. அப்போ இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்ததுங்களாம், அப்போ தான் வந்து அதை சுவாசித்ததுனால அதனுடைய கலர் வந்திருக்கும். அப்புறம் மேலே வந்து சிதில் வந்து தானாக உதிர்ந்துடும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். பழைய மீன் சில பேர் என்ன ஃபார்மலினில் வச்சு ஊற வச்சுட்டு கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய செதிலுடைய கலரை வந்து கையை வச்சு அழுத்தி பார்த்தோமா இலகுவாக போச்சுன்னா அது வந்து இதுங்க, கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணுவேன்.

0: ஐயா, இப்போ ஏன் வந்து இறைச்சியலை சமைச்சு தான் சாப்பிடணும்?
1: இறைச்சியை வந்து ஏன் சமைக்கணும்னா, இறைச்சியில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் இருக்கும், ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அறுக்கும் பொழுதோ இல்லை வந்து அதை கையாளும் போதோ கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, நீர் கொண்டு அதை நம்ம வந்து கழுவி அதை பயன்படுத்தும் போது கூட கிருமிகள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 75 டிகிரிலிருந்து 80 டிகிரி செல்சியஸில் வச்சு வேகும் போது அதோடைய கிருமிகளை வந்து நீக்கப்படுகின்றது. நன்றாக வேக வைக்காத இறைச்சி எப்பொழுதும் நம்ம சாப்பிடக்கூடாது, அதில் வந்து தீங்கு விளையும். நம்ம வேக வைக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த இறைச்சி வந்து மிருதுவாகின்றது. இறைச்சியில் சில நேரங்களில் சால்மனெல்லாம் மற்றும் ஈகோலை போன்ற பாக்டீரியாக்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோழி இறைச்சியில் வந்து சால்மனெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து அது முற்றிலுமாக அழிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது.
0: சிறப்பு
1: எப்பொழுதுமே நன்றாக வேக வைத்த இறைச்சியை தான் நம்ம சாப்பிட வேண்டும்.
0: ஐயா, நல்ல இறைச்சியை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இறைச்சி விற்பவர் என்ன முறையை கையாண்டு இறைச்சியை விற்பனை பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க.
1: சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி என்பது கடையில் வெட்டுறதுக்கும் போது மட்டும்
0: ஆரம்பிக்கும்,
1: பண்ணையில் ஒட்டியாக இருக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு குடல் நீக்க மருந்துகள் கொடுத்து அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்து சரிவிகித உணவு கொடுத்து அதை வளர்க்கணுங்க. நல்ல நோய் நொடி இல்லாமல் அதுக்கு தேவையான தடுப்பூசிகள் அது மாதிரிலாம் முறையாக பராமரித்து அது குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் ஸ்லாட்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பண்ணுனா தான் ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆடுகளோ இல்லை வெம்மறி ஆடுகளோ வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ் இப்போ வந்து 50 கிலோ ஆட்டை விட்டால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50% 25% வந்து வேற தான் போயிடும், 25 கிலோ தான் இறைச்சி வந்து கிடைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து உடன் பண்ணும்போது அது தேவையான அளவு உடல் எடையை அடைஞ்சிடும், இறைச்சி கிடைக்கும் அளவும் அதிகமாக இருக்கும். சுத்தமான இறைச்சி நுகர்வுகள் கொடுக்கணும்னா நல்ல தரமான முறையான முறைகளில் பராமரிப்பு பண்ண பண்ணைங்கள்லேருந்து ஆடுகளை வாங்கி வர வேண்டும். வாங்கிட்டு வந்து அதை மிக அருகில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கடையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, மிக அருகாமல் இருக்கிற மாதிரி அந்த அனிமலை வந்து வாங்கிட்டு வந்து இப்போ நாளைக்கு செய்யறனா இன்றைக்கி முத நாளே அதாவது எடுத்துகிட்டு வரும்போது அதை முக்கியமாக என்ன பார்க்கணும்னா காலை இளங்காலையோ அல்லது மாலை வேளையிலோ ஏன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக போது அது வெப்ப அயற்சிக்கு உள்ளாக்கப்படும் மதிய நேரத்தில், அது குறிப்பாக இந்த மாதிரி மே மாதம் அந்த மாதிரிங்கெல்லாம் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது. அதை கொண்டு வந்து முத நாளே வந்து லைரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த அடைகளை வந்து அரைக்க வச்சு அதுக்கு தேவையான ஓய்வு அதுக்கு தேவையான நீர் அது மாதிரி கொடுத்துட்டு இறைச்சியை கையாளர்களும் மிக சுத்தமாக இருக்கணும், அவங்க நிகங்கள்லாம் நல்லா வெட்டி அவங்களும் ஏதாவது ஒரு நோயில் எதுவும் பாதிக்காமல் இருக்கணும், ஏப்ரான் மாதிரி போட்டுக்கணும், தலைக்கு வந்து ஸ்கர்ப் அந்த முடி உதிர்ந்து அது மேலே படாமல் இருக்குது, தலைக்கு ஹெட் கேப் போட்டுக்கணுங்க வந்து, அப்புறம் வந்து மெயினாக மாஸ்க் கூட போட்டுக்கலாம். அந்த வெட்டும் கத்திகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது SS உள்ளதாக தான் இருக்கணும், சாதாரண இரும்பு அயன் அந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கு வெட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து அதை வந்து ஸ்டெர்லைசர் நைட் ஸ்டெர்லைஸ் கருவி இருக்கும், அந்த கருவியில் 82 டிகிரி செல்சியஸில் உள்ள வெப்பநிலையில் வந்து கத்தியை வந்து மூழ்கடிக்கப்பட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி நுண்ணுயிர்கள் நீக்கம் செய்து அதுக்கப்புறமேல அந்த கத்தியை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது வெட்டும் கட்டைகளை வந்து வெட்டி முடித்த பின்னாடி அதை அப்படியே வச்சிருக்கூடாது, மேலே உப்பு மஞ்சள் போட்டு மூடி வச்சுருக்கணும் அடுத்த நாள் உபயோகப்படுத்துறதுக்கு முத நாளே. இப்போ தான் வந்து இந்த இறைச்சி மூலம் பரவக்கூடிய சில வியாதிகள்லாம் அதை எடுக்க முடியும். முழுமையாக ரத்தத்தை வெளியேற்றணும், அது எப்பவுமே தரையிலேருந்து ஒரு 3 அடி உயரத்தில் தான் காலில் வச்சு மிதிச்சுட்டு அறுப்பதோ இல்லை வந்து வெட்டிட்டு இருக்கும்போது அது மூக்குப்படி போடுறதோ இல்லை இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அந்த வெட்டுற நேரத்தில். அதுக்கப்புறம் தரைக்கு மேலே தான் பண்ணணும், ஏன்னா தரையில் வச்சு பண்ணும்போது எல்லாமே தரையில் இருக்கக்கூடிய நிறைய நுண்கிருமிகள் அந்த இறைச்சி வழியாக உள்ள போகுது அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்தக்கூடிய நீர் கூட குளிப்பதற்கு உகந்ததான நீராக பயன்படுத்துவேன், நீரை அடிக்கடி மாற்ற வேண்டும், அந்த இடமும் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும், அதை ஊற்றுற தண்ணிகள் வழிஞ்சு கூட நேரடியாக ஒரு சாக்கடைக்கு இதுக்க போகிற மாதிரி இருக்கணும், அது வந்து இந்த கடை வந்து குடியிருப்புவாதிகள் மிக தொலைவில் இருக்கணும், 6 அடி வரையிலும் தரையிலேருந்து டைல்ஸ் பண்ணி பாய்ச்சு, ஏன்னா வெட்டும்போது தெரிக்கக்கூடிய ரத்தம் போய் செவுத்தில் பட்டுனா அது வெள்ளை டைல்ஸாக இருந்தால் ரொம்ப சாலசு இருந்தது, ஏன்னா பட்டது வந்து நம்ம கண்ணில் தெரியும் ஏதோ அழுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து அந்த மாதிரி டைல்ஸ் பாய்ச்சிட்டு அது பயன்படுத்தக்கூடிய எல்லா உபகரணங்களும் முன்னாடியே கிருமி நீக்க செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும்.
0: சரி, கோழிகளுக்குங்க?
1: கோழிகளுக்கு அதே தான், இப்போ ஆடுகளுக்கு சொன்னேதான் போக்குவரத்து முறைகள் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது காலை வேலையிலையோ அல்லது மாலை வேலையிலோ எடுத்துகிட்டு வரணும், அதுக்குள்ளே கூண்டுகளில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும், கட்டி தலையிலாக கட்டி தொங்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் பார்க்கும்போது சில ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்க்கும்போது 20 கோழிகளை வந்து தலையில கட்டி தொங்கட்டும், இது வந்து எதிரானதுங்க,
0: விலங்கு
1: சட்டத்துக்கு எதிரானது, அதை அப்படியெல்லாம் கட்டி நம்ம தொங்கக்கூடாது, அது கூண்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும், பாதுகாப்பாக தான் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இதுக்கும் தேவையான அளவு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல தான் நம்ம எடுக்கணும். இதில் என்னென்னா கோழி இறக்கையெல்லாம் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கேல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இறக்கைகளை வந்து சுடுதுநில முக்கி எடுக்கும்போது இறக்கைகள் வந்து எளிதாக வெளியில் வரும், வெப்பநிலை வந்து அதிகமாகவும் போகக்கூடாது குறைவாகவும் போகக்கூடாது, வெப்பநிலை அதிகம் போனால் அந்த இறைச்சி வந்து வெந்து விடும், வெப்பநிலை வந்து நம்ம சீராக பராமரிக்க வேண்டும்.
0: ஐயா, பெரும்பாலும் வந்து ஊர்களில் உப்பு கண்ணம் போடுவாங்க, அது நல்ல முறையாங்க இறைச்சி சாப்பிடும்?
1: அதாவது வந்து உணவை வந்து அதிகமான அளவு உற்பத்தி பண்ணும்போது ஒரே நாளில் வந்து அதை சாப்பிட்டு நம்ம முடிக்க முடியாதுங்க. முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து இறைச்சி வந்து இப்போ கோயில் திருவிழாவோட கூட முதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன அப்படின்னா கிடா விட்டுவாங்க, கிடா விட்டு சாப்பிட்டது போக

0: மிச்சம் இருக்கிறதே நம்ம வந்து உப்பு பண்டம் போட்டு பின்னாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா ப்ரிசர்வேஷன், அதாவது சேமிப்பு வைத்து முறைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. முதல்ல வந்து இந்த ரெப்ரிஜரேஷன்லாம் இல்லை, வீட்டு வீட்டுக்கு வந்து குளிர்சாதன பெட்டிக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ இல்லாத போது என்னம்னா நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா, உப்பு கண்டம் வந்து அது உப்பை போட்டு வைக்கும்போது அதில் வந்து நீர் சத்து வந்து 75% இருக்கு. அந்த நீர் சத்து வந்து சோடியம் குளோரைடு இருக்கிறதுனால ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் வந்து இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் அது வந்து எடுத்துரும். ஏன்னா நீர் வந்து முக்கியமான ஒரு ஆதாரம் கிருமிகள் வளர்வதற்கு. அந்த உப்பை போட சேர்க்கும்போது அந்த எல்லாத்தையுமே அதை எடுத்துரும். இன்னொன்று வந்து கசப்பு சத்து இருக்கும், எந்த கிருமிகளும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, அதனால் நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுக்க முடியும். இது வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நிறையா குறைஞ்சிச்சு. ஏன்னா ப்ரிசர்வேஷன் மெத்தட் வந்து நிறைய வந்துச்சுங்க. வீட்டு வீட்டுக்கு குளிர்சாதன பெட்டி வரவும் ஃப்ரீசிங் -18°C வச்சு நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாத்து வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாரும் அதை வந்து பயன்படுத்த முடியாது, ஏன்னா உப்புகளுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால வந்து அது கெடுதல் தான் வந்து.
1: ஐயா, இப்போ இன்னைக்கு நவீன முறைகள்லாம் வந்துருச்சு, உதாரணத்துக்கு ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. வேற என்ன மெத்தட்லாம் இருக்கு பேக்கெட் ஃபுட்டாக விற்கணும் அப்படின்னா இறைச்சியாக, அதுக்கு என்னெல்லாம்
0: பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் டொமஸ்டிக் இதுலாம் வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ வந்து கமர்ஷியலாக பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கிற ஒரு இதை பயன்படுத்துகிறாங்க. மிக விரைவாக பிண்டம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, திண்ட விடும் போது அதோடைய இருக்கிற வெப்பநிலை மிக விரைவாக எடுத்து அதை குளிர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, -46°C போவாங்க. அப்படி போகும்போது அந்த மெத்தடை பயன்படுத்தி பண்ணும்போது நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்க முடியுங்க. அது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, கோழி உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து இறைச்சியாக மாற்றி ஒரு வருடங்களோட வராமல் அதனுடைய ஸ்டோரேஜ் இதில் வந்து வச்சுருப்பாங்க. பேக்கெட்டை வைக்கும்போது வந்து குறுகிய கால உபயோகம்னா சில்லர் 4°C வச்சு மக்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து 18°C வச்சு வீடாக இருந்ததுன்னா, அதாவது என்ன ஒரே ஒரு இதுனா, இப்போ கரண்ட்டு 2 மணி நேரம் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லை 3 மணி நேரம் இல்லை அப்படின்னா அது தான் ஆயிருங்க. தான் ஆகும்போது என்ன பண்ணுவோம், உள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நீராக மாறி வந்து பையில் வந்து தேங்கிடுவோம், மின்சாரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகும். இந்த மெத்தடில் ஒரு தூரம் தான் ஆகிட்டு, அதாவது தானா அரை வெப்பனை கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. அதில் வந்து நிறைய கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே அதுக்கு கூட நம்ம வந்து நாளைக்கு சமைக்கிறேன்னா சில்லரில் எடுத்து போட்டுருவோம், ஃப்ரீசர்லேருந்து சில்லர் எடுத்து போடணும், இல்லை அரை வெப்பநிலையில் வச்சுருந்தீங்கனாலும் அது தவறு தான், அது வந்து கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெஃப்ரிஜரேஷன் தாயிங் இஸ் எ பெஸ்ட், அதாவது ரெஃப்ரிஜரேஷனில் வச்சு தா, அதாவது தாங்கிறது நம்ம அரை வெப்பநிலை கொண்டு வர்றதுங்க.
1: சரி, தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இறைச்சியை பதப்படுத்துதல், அதை வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள், இது குறித்து எதுவும் பயிற்சி இருக்காங்க?
0: நாங்கள் வந்து ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா எப்படி சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி பண்ணுறது, எப்படி பதனப்படுத்தல், மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரித்தல், மதிப்பு கூட்டி இறைச்சி பொருள்னா ரெடி டு குக், ரெடி டு ஈட், அந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் குடும்பத்தில் இருந்தாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் விதவிதமான இறைச்சி பொருட்களை வந்து விரும்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டி இறைச்சி பொருள்னா எடுத்துக்காட்டாக இறைச்சி கட்லட், இறைச்சி சமோசா, இறைச்சி ஊறுகாய், இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எப்படி அதை தயாரிக்கிறது, தயாரிப்பது எப்படி சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், இத்தனை நாள் வேணும் அப்படின்னா ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அவங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து பயிற்சிகளை கொடுக்குறாங்க.
1: ஐயா, இப்போ பயிற்சிக்காக உங்களை தொடர்பு கொள்ளணும், இல்லை இப்போ இந்த இறைச்சி எப்படி உற்பத்தி பண்ணுறது, அது எப்படி மந்தைப்படுத்துறது, இது குறித்த ஆலோசனை உங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னா,
0: பேராசிரியப்பட்ட தலைவர், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைவாசல், நன்றி நன்றி.
2: சுகாதாரமான இறைச்சியை நாம் எவ்வாறெல்லாம் கையாள வேண்டும் எனவும், இறைச்சியின் நிறத்தை வைத்தே தரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் எனவும், இதுவரை இறைச்சி பற்றிய பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
3: தென்னை சாகுபடியாளர்களே, தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கு ஊட்டச்சத்து மேலாண்மை செய்யலாம். மரம் ஒன்றிற்கு 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாஷ் என்ற அளவில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தென்னையில் குறும்பை கொட்டுதல் பாதிப்பு அதிகம் உள்ளதால் மரம் ஒன்றிற்கு 1 கிலோ என்ற அளவில் தென்னை நுண்ணூட்ட கலவையை 10 கிலோ மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து ஊட்டமேற்றி 1 மாத காலம் நிழலில் வைத்திருந்து பின்பு அடியுரமாக மரத்தை சுற்றி 2 அடி தள்ளி வட்ட வடிவ குழியில் இடலாம். தற்போது தக்காளி நாற்றுவிடும் பருவம்.

ஆதலால் விதையினை விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியமாகும். ஒரு ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்ய நாட்டு ரகத்திற்கு 160 முதல் 200 கிராமும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 40 கிராம் என்ற அளவில் விதை தேவைப்படுகிறது. எனவே பூஞ்சான மற்றும் பாக்டீரியா தாக்குதல் ஏற்படாமல் தவிர்க்க தக்காளி விதையுடன் தலா 5 கிராம் ட்ரைகோடர்மா விருடி மற்றும் பேசிலஸ் சப்டிலஸ் ஆகியவற்றை கலந்து மேட்டுப்பாத்தி நாற்றாங்காலில் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளே, இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார் சிறுவர் இசை மேடை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் தர தயாரா இருக்காங்க. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின் முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: மணிமலர்ல வரக்கூடிய லிட்டில் ஸ்டார் பகுதி இது. குழந்தைகளே, இன்னைக்கு நாம யார சந்திக்க போறோம் இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாமா? வணக்கமா.
2: ஹாய் மேம்.
1: ஹாய், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: பேர் சொல்லுங்க.
2: ஸ்வஸ்திகா ஃப்ரம் கள்ளுக்குழி.
1: சரி ஸ்வஸ்திகா, நீங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்?
2: இப்போ 11th போயிருக்கேன், செயின்ட் ஜேம்ஸ் அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: சரி, அப்போ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தானா இல்ல வேற ஏதாவது ஊர் உங்களுக்கு?
2: இல்ல இல்ல, திருச்சி தான் வந்து நேட்டிவ்.
1: இப்போ பொதுவாவே என்னன்னா, சோசியல் மீடியால இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அதுல என்ன நடக்குது, எந்த நியூஸ்னாலும் அது மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க, அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. இதை பயன்படுத்தி ஒரு மீடியமா வச்சு உங்களுடைய உணர்வுகளை இல்லைன்னா உங்களுடைய எண்ணங்களை சொல்லணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது? எங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணணும்னு?
2: அம்மா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பி நம்மளும் வந்து மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இது. பட் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ், 252 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ம கம்மி சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்ல, அதனால ஆரம்பிச்சதுதான் இது.
1: ஓஹோ, எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க இதை?
2: ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். நான் 9th படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவ்வளவா நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதுக்கப்புறமா இப்ப போக போக நான் வந்து ஓகே, நம்ம நல்லா போடணும், அப்பதான் நமக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், நம்மளும் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இப்ப வந்து எனக்கு வந்திருக்கு.
1: பொதுவா கொரோனா டைம்லதான் எல்லாருமே ஆன்லைன்ல அதிகமாக எல்லாத்தையும் பாக்க ஆரம்பிச்சாங்க இல்லன்னா? உங்களுக்கு எல்லாம் கிளாஸஸே ஆன்லைன்லதான் நடந்தது. அப்பத்துல இருந்தே மொபைல் வேண்டாம் வேண்டாம்னு நினைச்ச பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகள் கையில ஒரு மொபைல் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு

0: வந்து அந்த மொபைல் அடிக்ஷன் கூட வந்தது. ஆனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது மூலமாக ஒரு விஷயத்த சொல்றதுன்றது ஓகே தான் நினைக்கிறீங்களா?
1: மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதனால
0: அதனால ஓகேன்னு நினைக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, படிப்பு சுமை அதிகமா இருக்க இருக்க கையில நம்ம இந்த மொபைல் எல்லாம் வச்சிருக்கிறது இல்லைன்னா அதுலயே மூழ்கி போறது வந்து நம்ம டைம் நிறைய திருடுது அப்படின்னு தான் பேரண்ட்ஸும் சொல்றாங்க, டீச்சர்ஸும் சொல்றாங்க. அதை யூஸ்ஃபுல்லா பாக்குற அந்த கொஞ்ச நேரத்துல கூட யூடியூப்லயோ இல்லைன்னா ஷார்ட்ஸ்லயோ நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, இது நல்லது இது தேவையில்லை ஒரு முடிவுக்கு வருவீங்க?
1: டிவோஷனல் ஸ்டோரிஸ் பாக்குறது, சோசியல் அவேர்னஸ், அப்புறம் இப்ப ஏதாவது காம்படிஷன் வந்தா அதுல வந்து யூடியூப்ல அதெல்லாம் பாக்குறது, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது.
0: இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கிருந்து எடுப்பீங்க? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய தகவல்களும் சரியான தகவல்

0: இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கிருந்து எடுப்பீங்க? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய தகவல்களும் சரியான தகவலா இருக்கணும் இல்லையா? அது வந்து சும்மா ஒரு ஃபேக் நியூஸா இருக்க கூடாது.
1: நான் வந்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறது வந்து பக்தி மலர்ல பார்த்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறமா ரோட்டரி கிளப்ல எங்க மாமா இருக்காங்க, சோ அவர் மூலமா ரோட்டரி கிளப்ல என்னென்னலாம் நடக்குதோ அதை பத்தின சைக்ளோதான் மேரத்தான் இதெல்லாம் நடத்துறாங்கன்னா அதெல்லாம் சொல்லுவேன். பிஎன்ஐலயும் எங்க மாமா இருக்காங்க, அதுல ஏதாவது நான் ஃபங்க்ஷன்ஸ் போறேன் அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பேன். சோ இத மாதிரி அங்கங்க மத்த ஸ்கூல்ஸ்லயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லிங்க்ஸ் இருக்கு. அரபிந்தோல காம்படிஷன்ஸ் நடந்தா அது சொல்லுவேன், கமலாணி கேந்தன் ஸ்கூல்ல எனக்கு லிங்க் இருக்கு. அது மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்து அதுல இருந்து ஏதாவது காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொல்றது. சோ இதனால மத்தவங்களும் போய் கலந்துப்பாங்கல்ல. அதனால
0: இப்ப நெட்வொர்க்கிங் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொல்றது வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சேல்ஸ் சைடு இல்லைன்னா ப்ரொமோஷன், அதே சமயத்துல இந்த சோசியல் மீடியாவை ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேற எதுவாக மாறும்? அதாவது இதே இன்ட்ரெஸ்ட் இப்படியே பர்சியூ பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லனா இத ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சு அடுத்தடுத்து உங்க கெரியர்ல இப்படியே நான் ஒரு பிளேஸ்க்கு போகணும், இல்லனா இந்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் எனக்கு வேணும், உங்களோட ட்ரீம்ஸ் எந்த அளவுக்கு பெருசு?
1: எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அவ்வளவுதான்.
0: ஏன்னா இதே படிக்கட்டா யூஸ் பண்ணி இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் பாக்குறது, அவங்களோட ஷார்ட்ஸ் பாக்குறத வந்து இளையோர் ரொம்ப விரும்புறாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசரா மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லனா ஒரு மீடியால ஒரு பர்சனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இன்ஃபுளுசரா மாறணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்ல, மீடியால ஒரு பர்சனா இருக்கணும் அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க வந்து நல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தராங்க, சோ இவங்கள நம்ம இனிமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு வந்து வேணும் அவ்வளவுதான்.
0: இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்தாலும் நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா சரியா புரியணும், அதனுடைய கருத்து போய் சென்றடையணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுல எப்படி உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறீங்க, இல்லைன்னா எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறீங்க?
1: மோட்டிவேஷன் வந்து அம்மா நிறைய கொடுப்பாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி போடு, இது நல்லா இருக்கும், வியூஸ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
0: இன்னொன்னு என்னன்னா கண்டென்ட் கிரியேஷன் ஒரு விஷயம். ஆமா, கண்டென்ட் இல்லையா? இப்ப இந்த கண்டென்ட் கிரியேட் பண்றது நீங்க சொல்லிட்டீங்க, இது இதெல்லாம் சூஸ் பண்ணுவேன், அதாவது கோயில்களை பத்தி இல்லைன்னா நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அது சொல்றதுக்குன்னே ஒரு விதமான ஒரு ஸ்டைல் இருக்கு. அது ஒண்ணு எழுதணும் இல்லைன்னா சொல்ற விதத்துல ஒரு பிராக்டிஸ் வேணும். ஒரு தடவை பயிற்சி பண்ணாதானே அது நீங்க நீட்டா சொல்ல முடியும். அதே மாதிரி அதை ஒரு வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதோட மியூசிக் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் அதை நீங்க போஸ்ட் பண்ண முடியும். சோ இவ்வளவு உழைப்பு இருக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவா இருந்தா கூட. இதுக்கு நேரம் ஒதுக்குறதுன்றது எப்படி பாக்குறீங்க?
1: நம்ம நல்லதுதானே சொல்றோம், அதனால இதுல நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அதுக்காக என்னென்ன மாதிரியான கொஞ்சம் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க?
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இப்ப டிவோஷனலா நான் ஏதாவது சொல்ல போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 times வந்து அந்த புக்கை படிப்பேன். அதுக்கப்புறமா மைக் வச்சு வந்து எனக்கு அத்தனை டேக் வரும் நான் அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு. அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து போட்டோஸ் அதுக்கு தகுந்தாப்புல எடுத்து அதுக்கப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்.
0: நீங்க போட போட இப்ப ஷார்ட்ஸ் செய்ய செய்ய இல்லைன்னா யூடியூப் சேனல்ல நீங்க உங்களோட வீடியோஸ் ஏத்த ஏத்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி இப்படி எல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அது ஒரு பக்கம். இன்னொன்னு உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் மத்தவங்க பாக்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸும் வரும். இப்ப இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுன்றதே ஒரு ஒரு ஸ்கில்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அவங்க அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கறது நேரடியா கொடுக்கறதுன்றது வேற, ஆனா முகம் தெரியாத பலர் உங்களுடைய யூடியூப் வீடியோ பாத்துட்டு ஒரு கமெண்ட் போடுறதுன்றது வேற. நம்ம மனநிலையும் அதை அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லனா திருத்திக்கிறதுக்கோ உள்ள மனநிலை இருக்கணும். அது எப்படி பாக்குறீங்க?
1: அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்குமே பார்த்ததில்ல. எல்லாருமே வந்து பாராட்ட தான் செய்யறாங்க. சோ அப்படி ஏதாவது வந்தா அதுக்கப்புறம் நான் வந்து திருத்திக்க தான் பாப்பேன்.
0: கமெண்ட்ஸ் இல்லைன்னா கிரிட்டிசிசம் எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா சோசியல் மீடியாக்கு வந்திருக்கீங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி நிறைய கேசஸ் பார்த்து என்ன மாதிரி இருந்தா நமக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இதை நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா?
1: இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் நல்லதுக்கு.
0: இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடங்கி எல்லாமே வேற வேற தளத்துல போய்கிட்டே இருக்கு. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. எல்லாரும் நிறைய பேர் இதுக்குள்ளார வர்றாங்க. ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்கு, உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. நீங்க இப்ப 11th standardல இருக்கீங்க, உங்களுடைய படிப்புக்கான நேரம் அப்புறம் வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான நேரம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு எக்ஸாம் கூட எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நேரங்களுக்கும்

0: இதுக்கும் நீங்கள் எப்படி டைமை வந்து ஷேர் பண்ணி தரீங்க?
1: நான் வந்து எக்ஸாம் டைமில் அவ்வளோவா வீடியோஸ் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். என் தம்பி வந்து பார்த்துக்குவான், அந்த டைமில் அவன் வந்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் போடுறது இதை மாதிரி பண்ணுவான்.
0: ஸோ உங்கள் சேனலில் அவர் போடுவார்.
1: ஆமாம், ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தான் வச்சுருக்கோம்.
0: சரி, ஓகே.
1: ஸோ அதனால அவன் வந்து அதை பார்த்துக்குவான். அவனுக்கு ஸ்டடீஸ் இருக்கும்போது நான் பார்த்துக்குவேன், அது மாதிரி மாற்றி மாற்றி.
0: சரி, அப்போ உங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எந்த பேரில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க?
1: லிட்டில் சாம்ஸ் ஆஃப் கல்லுக்குழி அப்படின்ற ஒரு சேனல்ல வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 252 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு.
0: ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோடது எது?
1: ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து சும்மா டிராயிங்ஸ் போடுறது, அப்புறம் கோட்ஸ் எழுதியிருக்கிறது அதெல்லாம் போடுறது. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிவோஷனல் ஸ்டோரிஸ், காம்படிஷன்ஸ் பத்தி போடுறது, அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தா அதை பத்தி போடுறது, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்.
0: ரெகுலரா அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்பொழுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் பண்ண போறீங்க, நீங்க தான் அதை பண்றீங்கன்னு தெரியாம உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் பார்த்தேன் உன்னோட வீடியோ அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கா?
1: வாவ், நல்ல வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா ப்ரௌடா இருக்கும்.
0: இப்போ உங்களுடைய கனவுகள்லாம் என்ன, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க?
1: ஆக்சுவலி நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், இப்போ காமர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். வந்து ஐஏஎம்ல வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஆசை. இதுல வந்து சைட் பை சைட் நான் வந்து யூடியூப்ல வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து கொடுத்துட்டு இருப்பேன்.
0: இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் இல்லைனா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்ற வீடியோஸை பார்த்து தான் நம்ம சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்பவுமே புக்ஸ் தான் பெஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு? யாரோ சொல்லி நம்ம செய்யறதை விட நம்மளே நல்ல ஒரு கரெக்டான சோர்ஸ்ல இருந்தே இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: புக்ஸ் தான் நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டோரிஸ் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் புக்ஸ் தவிர்த்து இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எனக்கு வந்து வெளியில இருந்து வரது. ஸோ யார் மூலமாச்சும் கொடுக்கறது அதில் பார்த்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். பட் வந்து புக்ஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: சரி, இப்போ அம்மா வந்து நிறைய விதத்துல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: இப்போ நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, நானு, தம்பி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அண்ட் மாமா.
0: உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, தம்பி ஹெல்ப் பண்றான்னு சொன்னீங்க, அவங்களோட பேர் கூட சொல்லலாம்.
1: தம்பி பேர் வந்து சஞ்சீவ் குமார், அப்பா பேர் தினேஷ்குமார், அம்மா பேர் ஜெயந்தி.
0: உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கும் சோசியல் மீடியால பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வீடியோஸ் பாக்குறாங்க, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு எல்லாம்?
1: ஜாக்கிரதையா யூஸ் பண்ணும் சோசியல் மீடியாவை, ரொம்ப ப்ரொடெக்டிவா வச்சுக்கணும், ரொம்ப உள்ள போயிடக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். ஜென்ரலா இன்ஃபர்மேஷன், இப்போ நான் வந்து இப்ப டெய்லி என்னென்னலாம் பண்ணணும் அது மாதிரி நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன்.
0: எதெல்லாம் தேவையே இல்லை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண தேவையே இல்லைன்னு நினைக்கிறீங்க?
1: உங்களோட விஷ் தான் அது, அதனால தேவையில்லாதது அப்படின்றது சொல்ல தெரியல.
0: எது நமக்கு வந்து நல்லது இல்லையோ அதனால நம்மளுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்குமோ அந்த மாதிரி விஷயத்த சோசியல் மீடியால சொல்லாம இருக்கிறது நல்லதா?
1: ஆமா, தேவையில்லாத விஷயத்த வந்து சோசியல் மீடியால வந்து பரப்ப வேணாம் அப்படின்ற.
0: இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்தேன், இன்னைக்கு கேக் சாப்பிட்டேன், தினந்தோறும் போடுறது வந்து ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா?
1: தினமும் போட்டா வந்து நமக்கு வந்து வியூஸ் ஏறும், லைக்ஸ் ஏறும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். பட் அந்த கண்டென்ட்ட பொறுத்து இருக்காது.
0: உங்களுடைய கனவுகள்லாம் மெய்ப்பட நாங்க வாழ்த்துறோம். உங்களுடைய பயணம் இந்த சோசியல் மீடியா தாண்டி இன்னும் பல தளங்கள்ல நீங்க வந்து பயணிக்கணும், நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு வானொலி உங்களை வாழ்த்துக்குதுமா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சோ மச்.
2: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் டி சஸ்திகா உடன் உரையாடினார் சித்ரா திருவாளர். தொடர்வது காற்று வீசும் திசையெங்கும் நிறைந்திருக்கும் இசை, மெல்லிய ஓசைகளிலும் மறைந்திருக்கும் இசை, அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் இசை எனும் மாய விசை. ஆம் குழந்தைகளே, இன்று நம்மை இசையால் மகிழ்விப்பவர் என்ன சுமதுஜி.
3: பாடல் சொல்லினிலே வரும் சுகமே சுகம், ராகம் ரீதி கவுளை, தாளம் ஆதி, இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கட்கவி.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்தியாலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க. உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு. வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் இந்த அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அகில இந்திய போலியோ சொட்டு மருந்து முகாம் June 28, 2026.
5: போலியோ சொட்டு மருந்து குறித்த தகவல்களுடன் இணைகிறார் திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டி சாமிநாதன் அவர்கள்.
6: 5 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நாளை 43,051 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமிற்கு நம்ம சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. முக்கியமாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் சொட்டு மருந்து வழங்கப்படும். தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள் உட்பட்ட இடங்களிலும் இந்த போலியோ சொட்டு மருந்தை வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. போக்குவரத்து வசதி இல்லாத இக்கிராமங்களில் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் நடமாடும் குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் இந்த போலியோ சொட்டு மருந்தை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பல்ஸ் போலியோ திட்டம் என்பது குழந்தைகளுக்கு போலியோ மைலைட்டிஸ் எனப்படும் வைரஸ் நோய் வராமல் தடுக்க அரசு மற்றும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் இணைந்து நடத்தும் இது ஒரு பொது சுகாதார திட்டம். இது ஒரு வைரஸ் மூலம் ஏற்படும் தொற்று நோய். குழந்தைகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி நிரந்தர ஊனம் ஏற்படுத்தலாம். எனவே பல்ஸ் போலியோ திட்டத்தில் அனைவரும் பங்கெடுத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த பல்ஸ் போலியோ 2 சொட்டு மருந்தை கொடுக்க வேண்டும். இது நிரந்தர ஊனத்தை தடுக்க உதவுகிறது மற்றும் குழந்தைகளின் மரணத்தை குறைக்கிறது. நமது குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக அரசு நடத்தும் மிக முக்கியமான திட்டம்தான் இந்த பல்ஸ் போலியோ திட்டம். இந்த நோயை தடுக்க மிகவும் எளிய வழி போலியோ சொட்டு மருந்து. இந்தியா இன்று போலியோ இல்லாத நாடாக உள்ளது. இதை தொடர்ந்து பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. எனவே பெற்றோர்கள் அனைவரும் நாளை இந்த முகாம்களுக்கு சென்று 5 வயதுக்குட்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்தை கொடுக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் சமுதாயத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாக இது அமையும்.
4: பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தவறாமல அருகில் உள்ள போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு அழைத்துச் செல்லுங்கள். நல்வாழ்விற்காக 2 துளிகள் போலியோ இல்லா வெற்றி நிலை தொடரட்டும்.

சுவாரஸ்யமான தகவல் உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களோட இசை தூரல். இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னா, குளிக்க போன இடத்துல தண்ணி சிந்தினப்ப மத்தவங்க தர நினைதேன்னு பார்த்தாங்க, ஆனா ஆர்கிமிடிஸ் யோசிச்சாரு அடர்த்தியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பிறந்துச்சு. இடி இடிக்கும் போது மத்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சாங்க, ஆனா பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல்ல இருந்து வர்றது வெறும் வெளிச்சம் இல்லாத மின்சாரம்னு உலகத்துக்கு சொன்னாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தப்ப தட்டுல பூஞ்சை வளர்ந்ததை பார்த்து மத்தவங்க எல்லாம் குப்பன்னு யோசிக்கிறப்ப அலெக்சாண்டர் ஃபிளமிங் யோசிச்சாரு உயிர் காக்கும் மருந்தான பென்சிலின் உருவாச்சு. பறவை பறக்கிறத பார்த்தப்ப மத்தவங்களும் அழகா இருக்குன்னு ரசிச்சாங்க, ஆனா ரைட் சகோதரர்கள் மனிதனும் சிறகடிக்காமல் வானத்துல பறக்க முடியும்னு விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கேக்குறப்ப நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருதுல்ல. அதுக்கு முன்னாடி இசை தூரல் நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல்

0: கேட்டு இணைஞ்சிருக்கீங்க திரு ஜெயஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நம்ம நேயர்களோட கடிதங்களையும் விமர்சனங்களையும் அப்புறம் நம்மளுடைய புத்தம் புது தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து நாம் படிக்க போகிற மின்னஞ்சல் என்ன அப்படின்னா, 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல், வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் இருதய நோய் மருத்துவர் பேராசிரியர் திரு கணேஷ் அவர்கள் கலந்து கொண்ட நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். இருதய நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் அளிச்சிருக்காங்க. இதை தவிர இரத்த அழுத்தத்திற்கான காரணத்தையும் எடுத்துரைச்சிருக்காங்க. நேரலையில் நேயர்கள் கேட்ட சந்தேகங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்ட மற்ற நேயர்களுக்கும் பெரிதும் உபயோகமாக இருந்துச்சு. நல்லதொரு நிகழ்ச்சியை வழங்கிய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லால்குடி எம் ராஜேந்திரன் அவர்கள். இருபத்தி ஆறாம் தேதிக்கான மின்னஞ்சல் இது. இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் நக்கீரன் விவசாயிகளின் நண்பன் பாம்பு எனவும், பாம்புகள் பற்றி நிலவும் மூட நம்பிக்கை பற்றியும், பாம்புகள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பற்றி அழகாக சுருக்கமாகவும் நகைச்சுவாகவும் கூறியது அழகு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரகீதம் நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மரம் திறந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் அப்படிங்கிற பாடல் ஒழித்தது. எனக்கு தெரிஞ்சு கண்களில் காதல் சிவாஜி பத்மினியை போல இந்த பாடல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌரவம் படத்திலிருந்து அந்த பாடலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய விமர்சனத்தை அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க குமரநகர் எஸ் லக்ஷ்மி அம்மா. இசைத்தூரலில் நாம் கேட்டு ரசிக்க போகும் அடுத்த பாடல்
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: கேட்டுருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்து நாம ஒரு நேயர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை தான் படிக்க போகிறோம். அவங்க யாருன்னா கூக்குர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ். 20ஆம் தேதிக்கான மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் பாடலாக குடியிருந்த படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பாடல் கேட்க இனிமையாக இருந்துச்சு. பாடலை ஒளிபரப்பு செய்த நேயத்தாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னா பி தாமஸ் ஏர்போர்ட் திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க 23ஆம் தேதிக்கான கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. நலம் தரும் யோகா நிகழ்ச்சி வழங்கிய சிவபிரசாத் அவர்களுக்கு நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் அள்ளி வழங்கினாங்க. நான் ஒரு பாடல் கேட்டேன், மண்ணுக்கு மரம் அப்படிங்கிற பாடல் இல்லை அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகான பாடல்களை பாடினாங்க, நிறைய பாடல்களை தொகுத்து வழங்கினாங்க. எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. 24ஆம் தேதி வந்தே மாதரம் நிகழ்ச்சியை கேட்டேன், அதுவும் ரொம்பவே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. கேட்க கேட்க மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி தாமஸ். அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. 24ஆம் தேதிக்கான கடிதம் இது. மதுர கீதம் நிகழ்ச்சியில் வழங்கிய அனைத்து பழைய பாடல்களும் அருமை, மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த பாடல்களை அள்ளி வழங்கிய சகோதரி ரோசலின் செல்வி அவர்களுக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீன்களை பற்றி தெளிவாக பேசிய டாக்டர் ஆர் பழனி அவர்களுக்கு நன்றி. கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களையும் வானொலி கேட்பதற்கான காரணங்களையும் தெளிவாக சொன்னார். தஞ்சாவூரை சேர்ந்த கிரகலட்சுமி அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோகிலா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை தூரலை தூவ விட்டாங்க. புதிதாக வந்தவர் அனீஷா நல்ல தகவல்களை சொன்னாங்க. ஒட்டகத்தின் நாக்கு நிறத்தை பற்றி சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. விண்வெளி வீரர்கள் விண்வெளியை தொடும் போது மனிதனின் வளர்ச்சி ஒரு மாதிரியும், விண்வெளியை விட்டு வந்ததும் ஒரு மாதிரி இருப்பதாக சொன்னாங்க. அதிசயமாக இருந்துச்சு. நிகழ்ச்சி வழங்கிய அனிஷாவுக்கு நன்றி. நிகழ்ச்சி வழங்கிய அனைத்து பேருக்குமே நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோழங்கள் நிகழ்ச்சியில் சபீனா கௌதமம் அவர்கள் வழங்கியது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 5:1 ஆட்டம் அருமை, கேட்கிற எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப அருமையாக இருக்கிறது. வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி அப்படின்னு ரொம்பவே மிக பெரிய கடிதத்தை எழுதியிருக்காங்க. அடுத்து நாம் படிக்க போகிற இன்னொரு கடிதம் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22ஆம் தேதி மங்கையர் உலகம் கேட்டேன், அனைத்து சகோதரிகளும் கலந்து கொண்டு உரையாடினாங்க. பாடல்களை அள்ளி தந்த மனோஜ் கிரனுக்கு நன்றி. மதுரகீதம் கேட்டேன், பாடல்கள் அனைத்தும் தேன் நாவிற்கு சுவையாக இருந்தது. பாடல்களை அள்ளி தந்த மனோஜ் கிரனுக்கு நன்றி. வேளாண் அரங்கம் கேட்டேன், விவசாயிகளுக்கு நல்ல அறிவிப்புகளை அள்ளி தந்தாங்க. திங்கக்கிழமை வந்தாலே எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை தூரல் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வரைந்த கடிதங்கள் வாசிக்கப்பட்டது, சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இப்படி மற்ற நேயர்களோட கடிதமும் படிக்கப்படும் போது அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, June 5 கணக்குப்படி தமிழ்நாட்டில் 1368 வரையாடுகள் இருப்பதாக தகவல் சொன்னாங்க. அருமை, இந்த மாதிரி தகவல்களெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே மனம் மகிழ்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க கடிதத்தை. அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வெட்டிக்கிளி இருக்குல்ல, அதோட காது அதோட முட்டியில், அதாவது வயிற்றுக்கு பக்கத்தில் பின்னங்காலில் தான் இருக்குதான். யாராவது வெட்டிக்கிளிக்கு ரகசியம் சொல்லணும்னா அதோட தலைக்கிட்ட போய் பேசக்கூடாது, அதோட கால் முட்டிக்கிட்ட போய் ஹலோ கேட்குதா அப்படின்னு சொல்லணும். இதுதான் இயற்கையோட இன்ஜினியரிங் டிசைனிங். பார்த்தீங்களா
1: சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

கேட்டணிஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்றைக்கி நாம் அடுத்து நேயர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சலில் தான் நாம் படிக்க போகிறோம். இந்த மின்னஞ்சல் எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னா 3 மணிக்கு வந்திருக்கு. 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல். நேயர்களின் விமர்சன கடிதங்களை வாசித்தது அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கு நன்றி. பாடலும் கேட்க இனிமையாக இருந்தது. அடுத்து 4 மணிக்கு வண்ணக்கோலத்தில் விளையாட்டு நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்களிப்பு சிறப்பு. அறிவிப்பாளர்கள் இருவரும் மிக மிக உற்சாகத்துடன் நிகழ்ச்சியை கொண்டு சென்றாங்க. 5 மணிக்கு மாலை தென்றலாக அற்புதமாக வளமந்த பாடல்கள். அப்பப்பா அற்புதம், மிக மிக ரசித்து மகிழ்ந்தோம். எங்கள் மனதை மகிழ்வித்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. பண்பலை 102.1 வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை ஆரம்பிச்சிருக்காங்க. 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல். வியாழக்கிழமை அன்று 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நேயர்கள் தொலைபேசி வழியாக அவர்கள் பிடித்த பாடல்களை கேட்டார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்வேக் சந்த்ரு விஸ்வா நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை ஆரம்பிச்சிருக்காங்க. 26ஆம் தேதிக்கான மின்னஞ்சல் இது. அன்று 11 மணிக்கு போதை மாற்றும் பாதை சிறப்பு நிகழ்ச்சிக்கு போதைக்கு அடிமையானவர்கள் அவர்களை எப்படி மாற்றலாம் என்பதை கூறினார்கள். இணைப்பில் ஒரு தோழி வந்து எனது கணவர் மது அதிகமாக அருந்தி இறந்துவிட்டார் என்று கூறினார். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. அருமை வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேயர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். 18ஆம் தேதிக்கான கடிதம் இது. ஞாபகம் பிறந்த நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் தேனாக இணைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூக்கூர் புகழேந்தி முத்துலக்ஷ்மி சந்தோஷ்

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தி

இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் இருக்குங்க. அது என்னென்னா, கடலில் இருக்கிற கூணுல் முதுகு திமிழங்கள், அதனால தான் ஹம்பக் வேல்ஸ், அந்த திமிங்கலங்கள் வந்து எப்படி இருக்கும்னா தங்களுக்குள்ள பாட்டு பாடி தகவல்களை பகிர்ந்துக்குமா. ஆனால் அதில் விந்தையான விஷயம் என்னென்னா, மனுஷங்க எப்படி ஒரு புது பாட்டு வந்துச்சுன்னா அதை ட்ரெண்ட் ஆக்கி எல்லோரும் பாடுறாங்க, அந்த மாதிரி இந்த திமிங்கங்களும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது என்ன ஆகுனா, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேல்ஸ் எல்லாம் வந்து ஒரு புதிய மெட்டில் பாடுது அப்படின்னா, அடுத்த சில மாதங்களில் கடலில் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற திமிங்கலங்களும் அதே மெட்டை கற்றுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருமா. இது ஆராய்ச்சியாளர்கள் வேல் பாப் சாட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கங்க. அடுத்து நம்ம ஒரு கடிதத்தை படிச்சிடலாம். கடிதத்தை யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கான ஒரு நேயர் அனுப்பிச்சிருக்காங்க, வினோத் செல்வி அப்படிங்கிறாங்க. நான் சென்னையில் இருக்கிறேன். யூடியூப்பில் முயல் வளர்ப்பு பற்றிய வீடியோக்களை பார்த்தோம், எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போ நானும் முயல் வளர்த்து கொண்டு இருக்கிறேன், அதில் நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 தேதிக்கு காளிமலர் நிகழ்ச்சி கேட்டோம். காளிமலர் நிகழ்ச்சியில் வந்து மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் முடி உதிர்தல் பற்றி மருத்துவர் திருமதி அகிலா மிக சிறப்பாக கூறினார். கேட்டு பயனடைந்தோம். இடையில் ஒளிபரப்பான பாடல்கள் அருமையாக இருந்தது. காலை பொழுதை சுறுசுறுப்பாக்க இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு கூக்கூர் புகழேந்தி முத்துலக்ஷ்மி சந்தோஷ் சொல்லியிருக்காங்க. பி தாமஸ் செந்தில்நாதன் ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து இவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. 20 தேதி அன்றுக்கான கடிதம் இது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். அன்பு தங்கை பிரியா வைரமணிக்கு வாழ்த்துக்கள். ரொம்பவே அழகாக நிகழ்ச்சிகளை வழங்கினாங்க. மங்கள இசை கேட்டேன். என்னைத்தானும் நல்லவே கேட்டேன். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. சர்வதேச யோகா பயிற்சியை மேற்கொள்வதை பற்றி வழங்கிய நிகழ்ச்சிகளும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி கேட்டேன். தெளிவாக மனநல மருத்துவர் டாக்டர் கீதா அவர்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்தால் எந்த நோயும் வராது என்று நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னார்கள். கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய கௌதமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய அனைத்து பேருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க போகும் அடுத்த பாடல்

0: கேட்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். நேர்களோட கடிதங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் நிறைய தகவல்களை நாம இசை தூறல் நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு நேரோட கடிதத்தை தான் படிக்க போறவங்க யாருன்னா, பி தாமஸ் செந்தில்நாதன், ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. 21ஆம் தேதி வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி அருமை சகோதரி யோகேஸ்வரியும் சகோதரர் லோகநாதனும் இயற்றிய இந்த நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு நேயர்களுமே ரொம்ப சிறப்பாக பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு இணையதானம் நல்லவே கேட்க, இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில தான் கேட்க முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வானொலி தான் நம்ம வாழ்க்கையினுடைய ரொம்பவே முக்கியமான ஒன்று, நான் அதனால தினமும் வானொலி கேட்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. கேட்க இனிமையான பாடல்கள், தேடி தொகுத்த தகவல்கள், அனல் பறக்கும் நேயர்களின் விமர்சனங்களோட நிறைவு பெறுகிறது இன்றைய இசை தூறல்.
1: குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா, காற்றின் மகளா, மழை

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். இம்மருத்துவமனைக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன், ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம், மகளிர் சுயதொழில் குழு வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை காவல் சரகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாடல் வெளியிடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இச்சரகத்திற்கு உட்பட்ட நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இதுவரை 1007 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஹாக்கி ப்ரோலோக் பிட் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்க விருப்பது வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட். வசந்த்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
0: நேரம் 4:04 ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம்?
5: என்ன விளையாட போறோம் நீங்க தான் சொல்லணும்.
0: இன்னைக்கு வந்து பொது அறிவு வினாக்கள் நம்ம நேயர்கள்ட்ட கேட்டுக்க தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கான விடைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. லாவண்யா, பொது அறிவு தகவல்கள்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
5: பொது அறிவு தகவல்கள்னா பொதுவாகவே ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும், அதனால பொது அறிவு தகவல்

0: இல்லை
1: தான்.
0: இருங்க இருங்க
1: அதாவது
0: இருங்க,
1: நான் என்ன சொல்ல
0: என்ன சொல்ல
1: வரேன்னா,
0: வரீங்க அப்படின்னா, இப்போ தான் நான் வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன், என்னை போட்டு இப்படி படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. நிறைய புதறிவிதழ்கள் நமக்கு சொன்னோடனே வந்து இந்த ஸ்கூல் புக்கிலலாம் பின்னாடி அட்டையிலலாம் எழுதியிருப்பாங்க,
1: ஆமாம்
0: இந்தியானா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா, நம்ம நாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு செய்திருவாங்க. இன்றைக்கு புதறிவிதழ்கள் பலதரப்பட்ட துறைகளிலேருந்து நம்ம வந்து கேள்விகளை அப்படியே வாரி குவித்து வச்சுருக்கோம் நம்ம நேயர்களுக்காக. சுலபமாகவும் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம விளையாடலாம், தெரிஞ்சுக்கலாம், தகவல்களை ஜெயிக்கலாம். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: வந்தாச்சு வந்தாச்சு.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
7: நேரம் 4:10 ஆயாச்சு. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது அறிவு வினா விடை. நம்மோட இணையத்துக்காக முதல் நேயர் வந்தாச்சு, யாருங்க கேட்டலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்வது யாரு?
8: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
7: சண்முக சுந்தரம் ஐயா, நலமா?
8: நலமா இருக்க, நீங்களா எப்படி இருக்கீங்க?
7: எல்லாரும் நலம். இன்னைக்கு வந்து பொது அறிவு தகவல்கள்
8: சொல்லுங்க.
7: கேட்டலாமா?
8: முயற்சிக்கிறேன் சார்.
7: சரிங்க. இந்தியாவிலேயே, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா?
8: ஆமாம்.
7: இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது? மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை, இடத்தின் அடிப்படையில், நிலப்பரப்பின் அடிப்படையில் சொல்லுங்கய்யா. சொல்லுங்க.
8: ராஜஸ்தான்.
7: ஆஹா, முதல் நேரம் வந்தீங்க, மிகச்சரியான பதிலை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். முன்னாடியே நீங்கள் வந்து
8: என்னென்னூகம்
7: இருக்குங்களா?
8: மத்திய பிரதேஷ் வரும், தமிழ்நாடு வந்து 7வது இடத்துல இருக்கும்.
7: சிறப்புங்க, சிறப்பு. எல்லாமே சரியான தகவல்கள். நன்றிங்க, வாழ்த்துக்கள்.
8: நன்றி,
7: நன்றி. சண்முகசுந்தரமையா வந்து வந்தார் வென்றாருங்கிற மாதிரி அருமையான ஒரு கேள்விக்கு சிறப்பான பதிலை சொல்லிட்டு போயிட்டார். நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் வந்து ராஜஸ்தான் அப்படிங்கிறது தான். இன்னும் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சுவாரஸ்யமான பொதுறிவு வினாக்கள் தயாராக இருக்குது. அதற்கு பங்கேற்று வெற்றி பெற நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
6: திருச்சியினுடைய முன் இணைப்பு என்னான 0431 இந்த என்னோட 240 102 1. இன்னொரு நேயர்களுக்கு 246 102 1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 4:18 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பொது அறிவு வினா விடை தான் நேயர்கள்ட்ட கேட்டுருக்கோம். இப்போது வரப்போகிற முதல் நேயர் யாரைங்க?
1: வணக்கம், வருக வணக்கம் வண்ணக்கோளங்கள் நேயர், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னையா?
3: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்.
4: ராஜசேகரன்.
1: ராஜசேகரன் எந்த மாவட்டத்திலேருந்தியா?
4: திருச்சி மாவட்டம்.
1: திருச்சி மாவட்டத்திலேருந்து ராஜசேகரன்.
3: ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா. இன்னைக்கு வனக்குளங்களில் பொதறிவு தகவல்கள். சரிங்க, முயற்சி பண்ணி பார்த்துருவோமா? சரி ஐயா, காலையில் காஃபி, டீ, கம்மங்கூழ், கேப்பங்கூழ், ஜூஸ் இந்த மாதிரி என்ன குடிக்கிற பழக்கம் இருக்கு? காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதனால இப்போ நீங்கள் வேற ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அச்சச்சோ அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன்.
1: நீங்கள் காஃபி சம்மந்தப்பட்ட கேள்வி தான் ஐயாக்கு
3: கேட்க போகிறேன். இப்போ நம்ம வந்து காஃபி நம்ம குடிக்கிறோம், ஆனால் இந்த காபி கொட்டைகள் வந்து விளைவிக்கிறாங்க இல்லையா, அதை வறுத்து பொடி பண்ணி, இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ராஜசேகரனையா கிட்ட நம்ம கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காஃபி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது?
4: தமிழ்நாடு.
3: தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து ராஜசேகரனையா மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால காஃபி அதிகமாக

0: குடிக்கிறவங்க வேணால் நம்ம சொல்லிக்கலாங்கய்யா, ஆனால் நம்ம உற்பத்தி செய்யலை. இல்லை
1: தெரியல
0: தெரியல. ஆ, நம்ம ஆனால் தெரிஞ்சுக்கலாம். என்னங்கய்யா, வரக்கூடிய நேயர்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வந்து மற்றும் ஒரு காஃபியை குடிக்கிறதுக்காக கிளம்பிட்டா நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் நேயர்களே, காஃபி நம்ம எல்லோரும் சூடாக பருகிறோம், ஒரு நமக்கு ஒரு உற்சாகம் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்படி நம்ம குடிக்கக்கூடிய அந்த காஃபி அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் இது இந்தியாவில். நம்முடைய இனியும் அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
2: குடிச்சுட்டே பேசிட்டு இருக்கோம்.
0: ஆஹா, காஃபி குடிச்சுக்கிட்டே வா. இதுதான் பாருங்க நேர பொருத்தங்கிறது. சரிம்மா சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன? கர்நாடகா. ஆஹா, அருமையான பதிலா சொல்லிட்டீங்களே. கையில காஃபி இருந்ததுனால ஞாபகம் வந்துச்சா? ஆஹா, போய் பாத்துறீங்க அந்த பிளான்ஸ் எல்லாம் காஃபி விளையக்கூடிய?
2: கலக்கிறது
0: தொலைபேசியுங்கள்
3: 240-102-1, 246-102-1.
0: முன்னிணைப்புக்கு 0431 அப்படிங்கிற திருச்சியின் முன்னிணைப்பு என்ன சேர்த்துக்கலாம். திருச்சி ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டணிஞ்சிருக்கோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: திருச்சி எஃப்எம் 90.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். நேரம் 4:25 ஆயாச்சு. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது அறிவு வினா விடை. இப்போ நம்முடைய நேராக அடுத்த நேர் யாருங்கன்னு பார்த்தலாம்.
5: வருக வணக்கம் வண்ண கோலங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா, அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்.
4: இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் யாரோ அவங்க முகமும் தெரியல, குரலும் தெரியாமல் போயிடுச்சு. வனக்குளங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1. ஆஹா, இப்போ நம்முடைய நேராக அடுத்த நேயத்தை கேட்டலாம் அந்த கேள்வியை. வணக்கம்.
6: வணக்கம், நலமாக இருக்கீங்களா?
4: ஆஹா, நலமாக இருக்கும். சொல்லுங்க, பேர் ஊரோடு அறிமுகப்படுத்திக்கோங்க அவங்கள.
6: வடக்கு தத்தமானம் கணபதி.
4: கணபதி ஐயா, சமீபத்தில் எப்போ பேசுனீங்க?
6: மறுபடியும்
4: இப்ப வந்து தேர்தல் அப்படிங்கறது ஒரு பெருந்திருவிழா இல்லையா? அது வந்து நம்ம போய் வாக்காளர் அடையாளம்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பூத்தில் நின்று ஓட்டெல்லாம் போட்டு வரோம். சரி, இந்த தேர்தல் ஆணையம் முத முதல்ல இந்தியாவில் அமைக்கப்பட்ட அந்த நாள் எது? அதுதான் உங்களுக்கான கேள்வி. விதவிதமான தேர்தல்கள்லாம் நடத்தக்கூடிய நம்மளோட தேர்தல் ஆணையம் முத முதல்ல இந்தியாவில் அமைக்கப்பட்ட நாள் எது? 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், 1947. ஆனால் நம்ம உடனே தேர்தலை நடத்திடலையே, கொஞ்ச நாள் சில வருஷங்கள் கழித்து தான் தேர்தலெலாம் நடத்தணும்.
6: 26
4: நன்றி. கணபதி ஐயா வந்து மிகச்சரியான ஒரு முயற்சியை செஞ்சிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1950, அது வந்து அமலுக்கு வந்த அந்த நாள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நேயர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள்
5: 0431 என்ற திருச்சியின் முன்னணி இப்போ என்னோட அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்களுக்கு 246-102-1.
4: சொல்லி முடிச்சோடனே ஒரு நேயர் வந்துடுச்சு. வணக்கம்.
5: வணக்கம்
6: சார்.
4: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அமலுக்கு வந்த நாள். அதனால இது வந்து அது இல்லையே, நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கேட்குறோம். சர்ச்சையறக்குறைய சரியான பதில். இன்னும் கொஞ்சம் மாற்றி வேறு தேதினா யோசிக்கலாமா? இது வந்து ஒரு
5: நெருங்கிட்டாங்க.
4: ஆமாம்,
5: ஒரு நாட்களை குறைத்து கூட்டி சொன்னால் விடை கிடைச்சிரும்.
4: நன்றி. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
7: வணக்கம் சார். பெரம்பலூர்.
4: தர்மராஜ் ஐயா, பெரம்பலூர்.

0: இருந்து
1: ஆமாங்க,
0: சொல்லுங்கய்யா, உங்களுக்கு இப்போ விடை தெரியுமா?
1: ஜனவரி 25ங்களா? ஜனவரி 25.
0: ஆஹா,
1: சரியான விடை.
0: சரியான பதில் சொல்லியிருக்கீங்கய்யா. ஐயா, அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது எங்களுக்காக, அதையும் சேர்த்து சொல்ல முடியுமா? தெரியுமா?
1: தெரியாதுங்கய்யா.
0: ஆ, ஒன்றும் இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கலாங்கய்யா. அந்த ஜனவரி 25ங்கிற நாளை வந்து நம்ம இப்போ வருஷ வருஷம் ஒரு நாளாக கொண்டாடுறோம்.
2: தேசிய வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஜனவரி 25ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
0: நன்றிங்கய்யா தர்மராஜ் ஐயா,
1: நன்றிங்கய்யா,
0: நன்றிங்கய்யா, நன்றி. நம்ம அதுக்காக நிறைய கொண்டாட்டங்கள் முன்னெடுப்புகள்லாம் கூட ஏற்படுத்துவோம். இந்த வாக்காளர் தினம் ஜனவரி 25 கொண்டாடுறோங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை ஏன் இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில் நிறுவப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஜனவரி 25, 1950. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பேசலாம், ஜெயிக்கலாம். வண்ணக்கோடங்கள் நிகழ்ச்சி திருச்சி ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன்கோ வழங்கிய வண்ண கோலங்கள்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
9: நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில்
10: மாமா நீ போய் கடவுள் தின்னு நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன்.
11: மாமா நான் பொண்ணை பார்க்க வேணா?
10: வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன். எந்திரி.
11: சரி மாமா.
10: டேய்
11: மாமா,
10: கடவுள் இதில் கூட நிற்க வேண்டாம், நீ நேராக ஊருக்கே போ, சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன்.
11: மாமா
9: தமிழகத்தின் முதுபெரும் சிறப்பு வாய்ந்த இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் வசனகர்த்தா பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு இன்றைய இரவு இசை இனிமை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
1: நேரம் 4:37 ஆயாச்சு. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது அறிவு வினா விடை தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்த்தலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: ஜோஸ்வின் பேசுகிறேன்
1: சார். ஜோஸ்வினம்மா, எந்த ஊர்?
2: பரதாகுடி.
1: சுரக்காக்குடி. பார்த்துருக்கேங்கம்மா, பேருந்துகள் நான் போகிறத பார்த்துருக்கேன். ஜோஸ்வினம்மா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? தேசியம் சார்ந்து கேட்கலாமா, உலகம் சார்ந்து போயிடலாமா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறீங்க. ஆ சரிம்மா, நம்ம வந்து காஃபி பற்றி பேசிட்டோம், அடுத்து விலங்குகள் பற்றி பேசலாமா? சரிம்மா, நம்ம தேசிய நீர்வாழ் உயிரினம் எதுமா? சரி, முதல்ல நம்ம தேசிய விலங்கு என்னன்னு சொல்லுங்க. புலி, அதாவது பெங்கால் டைகர்னு சொல்லுவோம், பெங்கால் புலி அப்படின்னு சொல்லுவோம். வங்காள புலி. அதே மாதிரி நீர்வாழ் உயிரினத்திலையும் தேசிய அளவில் நம்ம ஒரு உயிரினத்தை அங்கீகரிச்சிருக்கோம். இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? இதுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க கேள்வி. முதல்ல ஊகத்தின் அடிப்படையில் எதையாவது சொல்லி பார்ப்போமே, சொல்லுங்க. கடல் பசு இல்லையே, சீல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது கிடையாது. வேற?
2: நீர் யானை.
1: நீர் யானை அதுவும் கிடையாதுமா. நம்ம வரக்கூடிய நேரத்தை கேட்கலாமா? கேட்கலாங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ஐயா, யார் இங்கே இருந்து
3: பேசுகிறேன்
1: ஐயா? தோகமலையிலேருந்து ஐயா. உங்கள் பேர்?
3: ஐயா.
1: சுப்பையா ஐயா, இப்போ தானே நம்ம பேசணும், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? சரிங்க, சரி, நம்ம நிகழ்ச்சியே கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் இங்கே இருந்து?
4: வணக்கம், சரஸ்வதி பேசுகிறேன்.
1: சரஸ்வதி அம்மா, எந்த ஊர்?
4: பெரியார் நகர்.
1: பெரியார் நகர்லேருந்து சொல்லுங்கம்மா. தேசிய நீர்வாழ் உயிரினம் எது?
4: டால்ஃபின்.
1: டால்ஃபின், ஆஹா, அப்படி வந்து சரியான பதில் தான், ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இன்னும் கங்கை நதியில் வாழக்கூடிய ஒரு வகை டால்பின், சரியான. ஆனால் அது நதியிலேயே இருக்குமான்னு நம்ம கேட்கக்கூடாது, அது கடல்வாழ் உயிரினம். அது பேர் வந்து கேங்கஸ் ரிவர் டால்பின், இல்லையாமா? சரியான பதில் சொல்லியிருக்கீங்க.

0: ஏன், நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள்மா.
1: அதே கேள்வி தான் எனக்கு வேற கேட்டீங்களா?
0: ஆஹா, இதே கேள்வி தாங்கம்மா. வேறு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டு வச்சுருவோம்மா அடுத்த நேயருக்காக, இல்லை நீங்களே சொல்லிடுவீங்களா அதையும்?
1: கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், இல்லைன்னா அடுத்து வரேன்.
0: சரிம்மா, சரியான ஒரு நேராக வந்து சேர்ந்துருக்கீங்க. நம்ம இப்போ அடுத்த கேள்வி என்னங்கிறதையும் உங்கள்கிட்ட கேட்டுடலாம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஈட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு.
1: என்னங்க?
0: உத்தரப்பிரதேசத்தில் ஈட்டா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குமா.
1: ஓகே.
0: அங்கே வந்து பாட்னா பறவைகள் சரணாலயம் இருக்கு.
1: ஓகே.
0: அதுக்கு இந்திய அளவில் இப்போ சமீபத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது என்னது? யுனெஸ்கோங்கிறது சரியான பதில் இல்லை. இன்னொரு குறிப்பு வேணா தரேன். அதோடு சேர்த்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரி தந்த் அப்படிங்கிற இடத்தையும் சேர்த்து அங்கீகரித்தாங்க. இந்த இரண்டு இடங்களையுமே கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு முக்கியமான தேசிய பூங்காவாக, இல்லைம்மா அது ஆல்ரெடியே வந்து பறவைகள் சரணாலயமாக அங்கீகாரம் பெற்றது தான், அது வேறொரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் நல்ல முயற்சிம்மா, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தலமாகவோ இல்லை தேசிய பூங்காவோ அங்கீகரிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வேறொரு சிறப்பை செஞ்சாங்க. அதுக்கு என்னங்கிறத வரக்கூடிய நேரத்தை கேட்கலாம். நல்லதுங்கம்மா, நல்லது. நன்றிம்மா, நன்றி. ஜோஸ்வினம்மா வந்து ரொம்ப துடிப்போட கேள்வி கேட்டாங்க. நம்ம இப்போது அந்த கேள்வி இன்னொரு முறை நேயர்களுக்காக சொல்லிடலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈட்டா மாவட்டத்தில் பாட்னா பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் குஜராத்தில் கச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரி தந்த் அப்படிங்கிற அந்த ஈர நிலத்துக்கும் நம்ம இந்திய அளவில் ஜனவரி மாதத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அது என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. வண்ணக்கோளங்கள் கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க.
2: நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்கள் 246-102-1.
3: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.

0: டைகர் காக்கும்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சாங்க, அந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிருக்க நேயர்கள் வந்து தொட்டு வாங்க. உங்களுக்கான அலைபேசி எண்கள்

நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இப்போது நேரம் 5:30. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தேசிய ஊரக மேம்பாட்டு மாநாடு 2026 புதுதில்லியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் நாளை தொடங்கி வைக்கிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் பஞ்சாயத்து அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் கிராமங்களின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்படும். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கூட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆனி வருஷாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்ம பொதுவாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். வேலைக்குன்னு இல்லை, பொதுவாக எந்த வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்களேன், கொஞ்சம் டக்குன்னு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட. ஆனால் சமீபத்தில் ஒருத்தருக்கு வந்து 2020 அவர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. 6 வருஷம் கழித்து இப்போ அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் பணிக்கு தேவைப்படலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் இவ்வளோ டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு இணையத்தில் வருத்தத்தோட பதிவு செய்யும்போது, எனக்கெலாம் 8 வருஷம் கழித்து பதில் வந்திருக்கு, எனக்கெலாம் இன்னும் பதிலே வரல அப்படின்னு இன்னும் நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ண போய் அந்த இடமே சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறத விட நமக்காக ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான பதில்கள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த மாலை பொழுதில் இந்த ஒரு உணர்தலோடு இந்த பாடலை கேட்டு உற்சாகமாக தொடங்குவோம் இந்த நாளோட மாலை பொழுதை.

நேரம் 6:09 ஆயாச்சு. பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட பாடல்கள் முடிஞ்சு இப்போ 6 வாரம் தொடங்கியாச்சு. 6 வாரம் நிகழ்ச்சியில் இப்போ தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? இந்த தகவல் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவியம் சிற்ப கலை காட்சின மண்டல அலுவலகங்களை நடத்த போகிறாங்களாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தமிழக அரசோட கலை பண்பாட்டுத்துறை வந்து கலைஞர்களை அவங்களுக்கான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் ஓவியம் சிற்ப கலை காட்சி ஒவ்வொரு மண்டல அலுவலகங்களையும் நடக்கப் போகுது. தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் இது நடக்க இருக்குது. இதற்கான அந்த ஆட்களை, அந்த ஓவியங்களை, சிற்பங்களை தெரிவு செய்யும் செயல் இப்போது தொடங்கப் போகுது. அதுக்காக அடுத்த மாதம், அதாவது ஜூலை 15 வரைக்கும் நீங்கள் ஓவிய கலைஞராகவோ இல்லை சிற்ப கலைஞராகவோ இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அழைப்பு விடுக்கிறாங்க. மண்டல கலை பண்பாட்டு மையத்துடைய உதவி இயக்குநரை நம்ம இதுக்காக அணுகலாம். அவருடைய அலுவலகம் உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம், மண்டல கயிறு வாரியம் பக்கத்தில் இருக்குது, வல்லம் சாலை, பிள்ளையார்பட்டி, தஞ்சாவூர், 613-403 அப்படிங்கிற இந்த பின்கோடில் இருக்குது. அடுத்த மாதம் 15 தான் கடைசி தேதி. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு 0-4-3-6-2-23-22-5

82 அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். எண் மீண்டும் 04 3 6 2 23 22 52. வார வாரம் கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

0: நேரம் 6:15 ஆயாச்சு. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: நலம் தரும் யோகா, யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: யோகா சுமார்

0: 5000 ஆண்டுகள் பழமையானது, அதுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல அகழ்வாராய்வு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நமக்கு இதற்கான சான்றுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால யோகாவை 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், யோகா அப்படின்றது இந்து மதத்தினுடைய விஷயம், அதனால மத்தவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க. எதனால அது இந்து மதத்தை தழுவினதுன்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். 5000 ஆண்டுகள் பழமையானது, அப்ப பழமையான காலத்துல பழமையான இந்தியால இந்து மதம் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம், இந்தியா எல்லாருக்குமான நாடா இருக்கும்போது அதே மாதிரி யோகாவும் எல்லாருக்குமானதா தானே இருக்கணும். சோ யோகா இஸ் நாட் ரிலீஜியஸ், யோகா இஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த கண்ணோட்டத்துலதான் நம்ம இதை அணுகணும். யோகா அப்படின்றது வேத காலங்கள்ல, உபனிஷ காலங்கள்ல, பகவத்கீதை இருந்த காலங்கள்ல, அப்படியே அடுத்தடுத்து வந்து பதஞ்சலி காலத்துல வரைக்கும் இருந்தது. பதஞ்சலி காலத்துல பதஞ்சலி மகரிஷி யோகா பத்தின நமக்கு யோக சாஸ்திரா அப்படின்ற ஒரு நூல் கொடுத்திருக்காங்க. அதுல யோகா பத்தின 8 அம்சங்கள் கொடுத்திருக்காங்க, 8 அங்கங்கள். அதத்தான் நம்ம அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்றோம். அதுதான் இப்ப இருக்கிற மாடர்ன் யோகாவுக்கான அடிப்படையாகவும் இருக்கு. காலேஜஸ்ல எம்எஸ்சி யோகாக்கெல்லாம் உள்ள சிலபஸோட பேசிக்ஸ் கூட அதுல இருந்துதான் இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகா என்னென்ன அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிரணாயமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இந்த 8 நிலைகள், 8 அங்கங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நவீன யோகா அப்படின்ற போது 19 நூற்றாண்டு அப்புறம் 20 நூற்றாண்டுகள்ல யோகா வந்து உலகம் முழுவதும் பரவணுச்சு. இப்போ இந்தியர்களை விட அதிகமா வெளிநாட்டு மக்கள் தான் யோகா மேல ரொம்ப அதிக ஆர்வம் செலுத்துறாங்க, வந்து கத்துட்டு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. யோகா அப்படின்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை, யுஜ் அப்படின்றது. யுஜ் அப்படின்னா இணைதல், ஒருங்கிணைதல், ஒன்றுபடுதல் அப்படின்னு பல வார்த்தைகள் அர்த்தம் இருக்கு. யோகா அப்படின்னாலே யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல், மனம் மற்றும் சுவாசம், இது மூணும் இணைஞ்சு இருக்கும்போது நம்மளால சிறப்பா செயல்பட முடியும், தெளிவா சிந்திக்க முடியும், ஆற்றலோட செயல்படுத்தவும் முடியும் அப்படின்றதுதான் யோகா நமக்கு கொடுக்கற ஒரு கிஃப்டா எடுத்துக்கலாம். இன்று யோகா உலகம் முழுவதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக பின்பற்றப்படுகிறது. யோகா அப்படின்றது இப்போ வந்த ஒரு சின்ன சாதாரண விஷயம் கிடையாது, தொன்று தொட்டு இந்தியால ரொம்ப ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம். யோகா வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது ஆரோக்கியமான மற்றும் சம நிலையான வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் ஒரு முழுமையான முறையாகும். யோகா மூலம் உடல் வலிமை, நெகிழ்வு தன்மை, அதாவது நம்மளோட ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்களோ, ஒரு பிரச்சனையை நாம எப்படி அணுகுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அப்புறம் மன அமைதி, கவன குவிப்பு மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். யோகாவோட முக்கியமான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஆசனம், பிராணாயம, தியானம், தளர்வு, அப்புறம் ஒழுக்க நெறிமுறைகள், அதாவது பாசிட்டிவான லைஃப் அப்ரோச்னு கூட எடுத்துக்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோக கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

வார வாரம் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேரம் 6:25 ஆயாச்சுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான நிறுவனங்களுக்கு சிறப்பு தொழில் கடன் முகாம் நடைபெறப் போகுது இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெளிநாட்கள் காத்திருக்கு. இதற்கான அந்த முகாம் வந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்துடைய தஞ்சாவூர் கிளை அலுவலகத்தில் நடைபெறுது. இது வந்து என்ஜிகே

அப்பார்ட்மெண்ட், நாஞ்சிக்கோட்டை ரோடு, பழைய அருள் தேட்டர் எதிர்ப்புறமாக, தஞ்சாவூர், 613-0001 அப்படிங்கிற இந்த முகவரியில் இடம்பெற்றிருக்கு. இந்த தஞ்சாவூர் கிளை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அங்கே நடைபெறக்கூடிய சிறப்பு தொழில் கடன் முகாமில் நிறுவனங்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து 100% சலுகை வழங்க போகிறாங்களாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை 04-362-274-230 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். 04-362-274-230

தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இப்ப நாம கேட்கலாம் மாநில செய்திகளை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக், பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும்
1: கல்வி ஒலிபரப்பு
0: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: பிற்பகல் மணி 2:30.
0: இந்நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும்,
1: எண்ம ஒலிபரப்பு DRM 927 கிலோஹெர்ட்ஸிலும்,
0: நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்கலாம்.
1: NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் மணி 2:30
0: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில்

0: அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல் நலம் குறித்து, பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை

0: நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து, ஒரு மாத காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும், 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாரித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும், அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 317,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்.
1: போதைப் பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப் பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுப்புக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும், தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும், அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.
2: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஜி சுரேஷ். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பு

0: வென்று 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவையொட்டி மேரிலாண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு

0: உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத் மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துச்சா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேரம் 7:25.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: பொன் பொழிக்க

இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர்

0: பி. காமராஜ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகளும் கேட்கலாம்.
1: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: முதலில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி. காமராஜ் அவர்கள்.
2: நெல் சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நிறைய வேளாண் பெருமக்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அந்த கொஞ்சம் பின்வாங்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் ஆள் கிடைக்கலங்க அப்படிங்கிற விஷயம்தான். இப்போ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை போன்ற பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் நெல் சாகுபடியில் அதாவது இயந்திரங்களை பயன்படுத்தி நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் அதை ஈஸியாக பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் இந்த தலைப்பை பார்த்தோட்டியுமே எனக்குமே ஒரு சந்தோஷம் பிறந்தது. என்ன அப்படின்னா நெல் சாகுபடியில் இயந்திரங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நாமளும் முதல் தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு தான். சொல்லுங்கள் சார், நெல் சாகுபடியில் இயந்திரங்களுடைய பயன்பாடுகள் என்னென்ன?
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் நெல் என்பது முக்கிய உணவு பயிர். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளில் விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் விவசாயிகள் பல சவால்கள் சந்தித்து வருகின்றனர். அதாவது தொழிலாளர் பற்றாக்குறை, அதிக கூலி, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மழை மாற்றங்கள், குறைந்த நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை, சாகுபடி செலவு அதிகரிப்பு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக பண்ணை இயந்திரங்கள் உதவி செய்கின்றன. நிலம் தயாரித்தல் முதல் அறுவடை வரை தற்போது பல்வேறு கருவிகள் கிடைக்கின்றன. இந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தினால் செலவை குறைக்க முடியும், நேரம் மிச்சமாகும், மனித உழைப்பும் குறையும், மகசூல் அதிகரிக்கும், லாபம் கூடும்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் எடுக்கணும், குறைஞ்ச ஆட்களை வச்சு நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இது வந்து எந்த அளவுக்கு இப்போ இந்த நெல் சாகுபடியில் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க சார்.
3: முன்பெல்லாம் குடும்பத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து வந்தனர். ஆனால் தற்பொழுது தொழிலாளர்கள் கிடைப்பது குறைந்து வருகிறது. கிடைத்தாலும் அதிக கூலி கேட்கின்றனர். இதனால் குறைந்த நேரத்தில் குறைந்த தொழிலாளர்களுடன் அதிக பரப்பளவில் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்குத்தான் இயந்திரங்கள் மிகவும் உதவுகின்றன. பண்ணை கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் வேலை நேரம் குறைகிறது, செலவு குறைகிறது, உடல் சேர்வும் மிகவும் குறைகிறது, துல்லியமாக வேலை செய்ய முடிகிறது, சரியான நேரத்தில் சாகுபடி செய்ய முடிகிறது. இதனால் நல்ல மகசூலும் கிடைக்கிறது.
2: அதாவது நெல் சாகுபடியில் இயந்திரங்களுடைய அவசியம் எப்படி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அடுத்ததாக நம்ம முன்னாடி பேசும் பொழுதே சொன்னீங்க சார், நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் இயந்திரங்களுடைய பயன்பாடு இருக்குது அப்படின்னு. அப்போ நெல் நடவின் பொழுது என்னென்ன கருவிகள்லாம் நாம பயன்படுத்தி நெல் நடவு செய்யலாங்க சார்?
3: நெல் நடவுக்கு முன்னாடி நிலத்தை சரியாக தயார் செய்ய வேண்டும். அதாவது நெல் சாகுபடி நிலத்தை நன்றாக உழுதல் மிகவும் அவசியம். அதாவது சேறு கலக்குதல். இதற்காக தற்போது பல கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முக்கியமாக டிராக்டர் மற்றும் பவர் டில்லர். டிராக்டரால் இயக்கப்படும் கலப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா வலைக்கலப்பை, சுழல் கலப்பை என்கிற ரோட்டாவேட்டர், கல்டிவேட்டர் அதாவது கொத்து கலப்பை, சட்டி பழுகை, கூண்டு சக்கரம் என்கிற கேஜுவில், படுலர் சேறு கலக்கும் கலவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது ரோட்டாவேட்டர் மற்றும் வலைக்கலப்பையை பயன்படுத்தும் போது மண் நன்கு பொடியாகும், களைகள் பொதுவாக கட்டுப்படுத்தப்படும், நாற்று வளர்ச்சிக்கு ஏற்ற நிலம் உருவாகும். சேறு கலக்கும் கருவின்னு பார்த்தோம்னா இதை பயன்படுத்தும் போது வயலில் சேறு சமமாக பரவுகிறது மற்றும் நடவுக்கு ஏற்ற நிலம் உருவாக ஏதுவாகிறது. ஸோ அதோடு சேர்த்து லேசர் லெவலர் என்கிற முக்கியமான கருவி ஒன்றும் உள்ளது. அதாவது லேசர் ஒளிக்கற்றை கொண்டு நிலத்தை சமப்படுத்தும் கருவியாகும். சிறப்பான நீர்ப்பாசனத்திற்காக நிலத்தை சமப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஒரு இடத்தில் நீர் அதிகமாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ விளைச்சல் பாதிக்கப்படும். நிலம் சமமாக இருந்தால் 15 முதல் 20 விழுக்காடு நீரை சேமிப்பதோடு பயிர் விளைச்சலும் அதிகமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது லேசர் லெவலரை பயன்படுத்துவதன் மூலம் துல்லியமான நிலத்தை சமமாக பெற முடியும். இதன் மூலம் நீர் சேமிக்க முடியும், உரம் சீரவாக பரவுகிறது, அதிக மகசூலும் கிடைக்கிறது. இந்த கருவியின் மூலம் நாள் ஒன்றுக்கு 1.5 ஹெக்டேர் வரை நிலத்தை சமப்படுத்த முடியும். ஸோ நன்சை நிலம் தயாரிப்பின் நோக்கம், அதாவது நெல் வயல நீரை தேக்கி வைப்பதன் மூலம் மண் மேன்மையடையும் மற்றும் களைகள் கட்டுப்படுத்தப்படும், நீர் இழப்பும் குறையும், நாற்று எளிதாக நடவு செய்ய முடியும். இதனால் பயிர் நன்றாக வளர்கிறது.
2: நிலத்தை நல்லா சமப்படுத்தி

0: அடுத்த வேலை என்னன்னா நடவு செய்யறது. நடவு செய்யறதுக்கு ஆள் கிடைக்காதனால இப்ப நிறைய வேளாண் பெருமக்கள் பயன்படுத்துறது போகிறது எந்த விஷயம் அப்படின்னா வந்து நேரடி நெல் விதைப்புக்கு. அப்போ நேரடி நெல் விதைப்புக்கு அப்படின்னு ஏதாவது கருவி இருக்குங்களா? அதோடைய பயன்பாடு எப்படி இருக்குங்க சார்?
1: ஆமாம், இப்போது நேரடி நெல் விதைப்புக்கான பிரத்யேக கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக தற்போது நேரடி நெல் விதைப்பு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முறையில் நாற்று தயாரிப்பே தேவையில்லை, நடவு செலவு குறையும். இந்த நேரடி நெல் விதைப்பின் மூலம் 7 முதல் 10 நாட்கள் முன்பாகவே அறுவடை செய்ய முடியும். அதாவது நாற்றங்கால் நடுவதற்கு பதிலாக முளை கட்டிய நெல் விதைகளை நேரடியாக வயல்களில் விதைக்க நேரடி நெல் விதைப்பு கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது நேரடி நெல் விதைப்பான் கருவி. ஸோ இதன் மூலம் முளைத்த நெல் விதையினை நேரடி நெல் விதைக்கும் கருவியின் உதவியால் விதைத்து நல்ல சாகுபடி பெற முடியும். மேலும் அந்த கருவியோடு டிராக்டரால் இயங்கப்படும் விதைப்பான், விதை மற்றும் உறைபிடும் கருவியும் உள்ளன. அதாவது டிராக்டரால் இயங்கும் விதைப்பான், ஸோ அந்த கருவி என்னென்னா மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பதற்கு மிகவும் ஏற்றது. இதன் மூலம் வேலை சுமையும் விதைப்பு செலவையும் குறைக்கலாம். இந்த கருவியின் உதவியுடன் விதைகள் சரியான ஆழத்தில் விடுவதால் அதிக விளைச்சல் கிடைக்க உதவுகிறது. மற்றொரு கருவி விதை மற்றும் உரம் இடும் கருவி. இந்த கருவியின் மூலம் ஒரே நேரத்தில் நெல் விதைகளையும் உரத்தையும் இட முடியும். இது மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்றது. விதை மற்றும் உரத்தின் அளவை மாற்றிக்கொள்ளும் வசதிகள் இந்த கருவியில் உள்ளன. தேவையான அளவு உரத்தை பயிரின் வேறு பகுதிக்கு அருகில் இடுவதால் அதிக பயன் அளிக்கிறது. இந்த கருவியை பயன்படுத்தி நாள் ஒன்றுக்கு சுமார் 3 ஹெக்டேர் நிலத்தில் விதை மற்றும் உரைமிடல் செய்ய முடியும். இந்த கருவியின் நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா விதைகள் வீணாகாது, வரிசையாக விதைக்கலாம். ஸோ வரிசையாக விதைத்தால் மட்டுமே பின்வரும் காலங்களில் களையெடுப்பது எளிதாகும், அதாவது கருவிகளை பயன்படுத்துவது எளிதாகும், செலவும் குறையும்.
0: அடுத்ததாங்க சார், இப்போ நம்ம நெல் நாற்று விடும் பொழுதே பார்த்தோம்னா சிலர் பாய் நாற்றங்கால் விடுறோம் அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் மேட்டு பாத்தி நாற்றங்கால் விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாய் நாற்றங்கால் அது குறித்த அந்த இயந்திரங்கள் பயன்பாடு பற்றி சொல்லுங்களேன் சார்.
1: அதாவது நடவு இயந்திரத்திற்கு மிகவும் ஏற்றது பாய் நாற்றங்கால். இதில் நாற்றுகள் பாய் போன்ற வடிவில் வளர்க்கப்படுகின்றன. பாய் நாற்றங்கால் தயாரிக்க தேவையான பொருள்கள்னு பார்த்தோம்னா நாற்றுத்தட்டு, அதாவது ட்ரே, பாலித்தீன் ஷீட், மண் மற்றும் தொழு உரம் மற்றும் முளைக்கட்டிய விதை. இது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா சமமான இடத்தில் பாலித்தீன் தாளை விரித்து மண் மற்றும் தொழு உரம் பரப்ப வேண்டும். அதன் பின் முளைக்கட்டிய விதைகளை சீராக தூவ வேண்டும். பின் விதைகள் மூடும் அளவிற்கு மண் போட வேண்டும். பிறகு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். இப்படியாக செய்து கொண்டு வந்தால் 14 முதல் 18 நாட்களில் நமக்கு பாய் நாற்றங்கள் தயாராகிவிடும். இந்த பாய் நாற்றங்களின் நன்மைகள் என்னான்னு பார்த்தோம்னா ஒரே உயரத்தில் நாற்று வளரக்கூடியது, நடவு இயந்திரத்தில் எளிதாக பொருத்தி நடவு செய்ய முடியும், நடவு வேகம் அதிகரிக்கும், விதை வீணாகாது. பாய் நாற்றங்கள் தயாரிக்கும் இயந்திரம். இப்போது நாற்று தயாரிக்க சிறப்பு இயந்திரங்களும் வந்துள்ளன. இந்த இயந்திரம் மண் நிரப்பும், விதை தூவும், தண்ணீர் தெளிக்கும், நாற்றங்களை தயாரிக்கும். எல்லா வேலைகளையும் ஒரே இயந்திரம் செய்கிறது. அதாவது இந்த தானியங்கி இயந்திரத்தின் ஒரு பகுதியில் காலி எம்டி பிளாஸ்டிக் தட்டுகளை வைத்தால் இயந்திரமே மண்ணை நிரப்பி அதன் பிறகு சம அளவிலான நீர் தெளித்து முளைக்கட்டிய நெல் விதைகள் சீராக பரப்பப்படுகின்றன. பின்னர் அதன் மேல் விதைகள் மூடும் அளவிற்கு மண் மீண்டும் நிரப்பப்படுகிறது. இவ்வாறு ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 400 முதல் 600 நாற்றங்கால்களை தயாரிக்க முடியும். தமிழ்நாட்டில் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்களில் பாய் நாற்றங்கால் முறை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பாய் நாற்றங்கால் முறை மூலம் குறைந்த உயரம் கொண்ட ஒரே மாதிரியான நாற்றுகள் உருவாக்கப்படுகின்றன. இதனால் நாற்றுகளை எடுப்பது எளிதாகும். இயந்திர நடவு பயன்பாட்டிற்கு மிகவும் ஏற்றது, நேரமும் உழைப்பும் குறைகிறது.
0: நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அதிக ஆட்கள் வந்து எங்கே தேவைப்படுதுன்னா நடவின் பொழுது தான். அப்போ அந்த நடவின் பொழுது பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: அதற்கு வந்து சில நடவு இயந்திரங்கள் வகைகள் உள்ளன. முதலாவதாக கையால் இயக்கப்படும் நடவு இயந்திரம், அடுத்து நடந்து கொண்டே இயக்கப்படும் நடவு இயந்திரம், தானியங்கி மூலம் நடவு இயந்திரம், உட்கார்ந்து கொண்டே இயக்கும் இயந்திரம், டிராக்டரால் இயங்கும் நடவு இயந்திரம். அல்ல கைமுறை நடவேந்திரம், அதாவது கையால் இயக்கப்படும் நடவேந்திரத்தின் மூலம், அதாவது மனித சக்தியால் இயக்கப்படுகிறது. இது சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது, குறைந்த செலவே ஆகும். நடந்து கொண்டே இயக்கும் நடவேந்திரம் என்பது ஓட்டுநர் பின்னால் நடந்து இயக்குவார். ஒரு முறை செல்லும் போது 4 அல்லது 6 வரிசைகளில் நடவு செய்ய முடியும். இந்த இயந்திரம் டீசல் அல்லது பெட்ரோல் என்ஜினால் இயங்குகிறது. இது தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தானியங்கி நடவு இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வேகமாக நடவு செய்யக்கூடியது, பெரிய நிலப்பரப்பிற்கு ஏற்றது, தொழிலாளர் செலவு மிகவும் குறைவு. அடுத்ததாக பார்த்தோம்னா உட்கார்ந்து கொண்டே இயக்கவல்ல நடவு இயந்திரம், இது ஓட்டுநர் அமர்ந்து இயந்திரத்தை இயக்குவார். இது ஒரு முறை போகும்போது 6 முதல் 8 வரிசை நடவு செய்யும் வகையில் இயந்திரங்கள் கிடைக்கின்றன. இந்த இயந்திரம்

பெரிய பண்ணைகளுக்கு மிகவும் ஏற்றது. நடவு எந்திரங்களை பார்க்கும்போது வரிசை டு வரிசை மற்றும் செடிக்கு செடி இடைவெளியும் தேவைக்கான அளவு மாற்றியமைத்து கொள்ளலாம். அதாவது வரிசை டு வரிசை சுமார் 30 சென்டிமீட்டர் ஆகும். செடிக்கு செடி இடைவெளியை 12 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரை மாற்றியமைத்து கொள்ள ஏதுவாக அமைப்புகள் உள்ளன. நடவு எந்திரத்தின் நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரே இடைவெளியில் நடவு செய்யப்படுகிறது. ஸோ நேரம் மிச்சமாகிறது. தொழிலாளர் செலவு மிகவும் குறைவு. நல்ல

0: தொழிலாளர் செலவு மிகவும் குறைவு, நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூல் கிடைக்கிறது.
1: நடவு பண்ணும் பொழுது அதோடைய கருவியினுடைய அந்த இடைவெளியுடைய அளவும், களையெடுக்கும் பொழுது அந்த கருவியின் இடைவெளியுடைய அளவும் வித்தியாசப்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோடைய இடைவெளி அதெல்லாம் எப்படி இருக்கும், அதோடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார்.
0: வரிசை இடைவெளியில் நட்டால் மட்டுமே களையெடுக்கும் கருவிகளை பயன்படுத்த முடியும். களைகள் மட்டும் 10 முதல் 30% வரை விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. இதை களைவதற்காக கருவிகள் உபயோகத்தில் உள்ளன. ஒன்று கோனோ வீடர், மற்றொன்று பவர் வீடர், இன்னும் பேட்டரியால் இயங்கும் களையெடுக்கும் கருவி. இவைகள் மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. முதலாவது கோனோ வீடர், அதாவது நெற்பயிரில் குனிந்து கொண்டே களையெடுப்பதால் தொழிலாளர்கள் விரைவில் சோர்வடைகின்றனர். இதனால் குறைந்த பரப்பளவிலேயே களை நீக்கம் செய்ய முடிகிறது. கோனோ வீடர் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் அதிக பரப்பளவில் களையெடுக்கலாம். இந்த கருவி வரிசையாக நடவு செய்யப்பட்ட நெல் வயல்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். மேலும் இது களைகளை அகற்றுவதுடன் மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரித்து பயிர் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மற்றொன்று பவர் வீடர், இந்த இயந்திரம் 1.5 முதல் 1.75 குதிரைத்திறன் கொண்ட பெட்ரோல் இன்ஜினால் இயங்கக்கூடிய கருவியாகும். இது 30 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது நாள் ஒன்றுக்கு சுமார் 1 முதல் 1.5 ஹெக்டேர் வரை களைகளை எடுக்க முடியும். களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரித்து வேர் வளர்ச்சியும் மகசூலும் மேம்பட உதவுகிறது. அடுத்ததாக பேட்டரியால் களையெடுக்கும் கருவி, தெம்மை நெல் சாகுபடி வயல்களில் களையெடுக்க இந்த கருவி மிகவும் ஏற்றதாகும். கோனோ வீடர் களையெடுக்கும் கருவியை விட இதை பயன்படுத்துவது எளிதானது. பேட்டரியால் இயங்குவதால் சிரமமின்றி தொடர்ந்து இயக்க முடியும். நாளொன்றுக்கு 1 ஏக்கர் வரை களையெடுக்கலாம். இதில் களையெடுக்கும் திறன் சுமார் 90%.
1: களை எடுத்துட்டோம்னாலே அடுத்ததா அந்த பயிர் வந்து நல்லா வளர்றதுக்கு அதுக்கு தேவையான ஊட்டம் கொடுக்கணும், அதுக்கு தேவையான இடுபொருள் கொடுக்கணும். உரம் கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த மருந்து தெளிக்கிறதுக்கோ ஏதேனும் கருவிகள் இருக்குதாங்க சார்?
0: பல நவீன கருவிகளும் மார்க்கெட்டில் கிடைக்குது. என்னென்ன பயன்படுத்துகிறோம்னா, ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து கையால் இயக்கப்படும் தெளிப்பான்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அடுத்ததாக பவர் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர், மற்றும் இப்போ நவீன தொழில்நுட்பத்தோடு வந்து ட்ரோன் தெளிப்பான். கை ஸ்ப்ரேயர் அப்படின்னு பார்த்தோம்னா கையால் இயக்கக்கூடிய தெளிப்பான்கள். இந்த கை தெளிப்பான் சிறிய நாற்றங்கால் ரோஜா செடிகள், வீட்டு தோட்டம் மற்றும் பூச்சிக்கொல்லி பூஞ்சைக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு ஏற்ற கருவியாகும். இது சிறு விவசாயிகளுக்கு மிகவும் உகந்தது. சிறு மற்றும் பெரு விவசாயிகளுக்கு பவர் ஸ்ப்ரேயர் மிகவும் முக்கியம். அதாவது குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் மருந்து தெளிக்க முடியும் மற்றும் சோர்வில்லாமல் மருந்து தெளிக்க இது உதவுகிறது. ட்ரோன் தெளிப்பான், ட்ரோன் தெளிப்பான் என்பது நவீன வேளாண் தொழில்நுட்ப கருவியாகும். இது பூச்சிக்கொல்லி பூஞ்சைக்கொல்லி மற்றும் உரங்களை வேகமாகவும் சமமாகவும் தெளிக்க பயன்படுகிறது. மனித உழைப்பையும் நேரத்தையும் குறைப்பதுடன் குறைந்த மருந்தில் அதிக பரப்பளவை தெளிக்க உதவுகிறது. மேலும் மனிதர்கள் நேரடியாக ரசாயனங்களுக்கு உட்படாமல் பாதுகாப்பை உறுதி செய்கிறது.
1: அடுத்ததாங்க சார், தாத்தா பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும் பொழுது இன்னைக்கு அறுவடை பண்ணாங்க அப்படின்னா அதை ஒரு நாள் காய வச்சு மறுநாள் கட்டு கட்டி அதுக்கப்புறம்தான் கழுத்து கொண்டு போய் அடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறுவடைக்குமே இயந்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதோடைய பயன்பாடு எப்படிங்க சார்?
0: நீங்கள் சொல்லுவது போலேயே அறுவடையிலிருந்து நெல் மணிகளை பெறும் வரைக்கும் மினிமம் அந்த காலத்தில் வந்து 1 வாரம் தேவைப்பட்டது. இப்போது வந்து அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா 1 மணி நேரத்தில் வந்து கருதை அறுவடை செய்து அடித்து தூத்தி பேக் பண்ண முடியும். ஸோ அதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து இப்போ நவீன தொழில்நுட்பங்களே முதன்மையான காரணம். அதாவது அறுவடை இயந்திரங்கள், முதலாவதாக வந்து ரீப்பர் அதாவது நெல் அறுவடை இயந்திரம், மற்றும் ரீப்பர் பைண்டர் அறுவடை செய்து கட்டுகளாக கட்டும் இயந்திரம், முடிவாக வந்து கம்பைன் ஹார்வெஸ்ட் கூட்டு அறுவடை இயந்திரம். ஸோ ரீப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயந்திரம் சாயாத நெல் பயிர்களை அறுவடை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தானாக இயங்கும் அமைப்புடன் செயல்படுகிறது மற்றும் இதன் செயல்பாட்டு அகலம், ஸோ ஒரு ட்ரிப் பண்ணோம்னா 3/4 மீட்டர் அளவுக்கு அறுவடை செய்ய முடியும். ரீப்பர் பைண்டர் இது என்னென்னா அறுவடை செய்து கொண்டே கட்டாக கட்டி நம்ம கொடுத்துவிடும். அதை திரும்ப நம்ம வந்து த்ரெஷரில் கதிரடிக்கும் மிஷினில் போட்டு நம்ம நெல்மணிகளை பிரித்தெடுக்க முடியும். இறுதியாக வந்து கம்பைன் ஹார்வெஸ்டர், நெல்லில் கூட்டு அறுவடை இயந்திரத்தின் பயன்பாடு. இதில் வந்து 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து மொத்தமாக நெல்லை அறுவடை செய்து நெல்மணிகளை பெற முடியும். இன்னொரு இயந்திரம் என்னென்னா அதுவும் வந்து ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரமே, அதாவது நெல்மணிகளை மட்டும் தனியாக எடுத்து அதன் பின் வந்து வைக்கோலை தனியாக எடுக்க முடியும். முதலாவதாக ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரம், இந்த இயந்திரத்தில் அறுவடை, கதிரெடுத்தல் மற்றும் தூற்றுதல் ஆகிய 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. இவை ஒரே நேரத்தில் செயல்பட்டு நெல் அறுவடை பணியை முடிக்கின்றன. மனித உழைப்பை குறைத்து வேலை வேகத்தை அதிகரிக்கிறது. நீர் தேங்கிய வயல்களிலும் அறுவடை செய்ய முடியும். இந்த இயந்திரத்தின் மூலம் நாளொன்றுக்கு 6 ஹெக்டேர் வரை அறுவடை செய்ய முடியும். பெரிய பரப்பிலான வயல்களுக்கு மிகவும் பயனுள்ளது. வேலை செலவு குறைவதால் பொருளாதார ரீதியாக லாபகரமானது. மற்றொரு இயந்திரமானது ஒருங்கிணைந்த நெல்மணி அறுவடை இயந்திரம். இந்த இயந்திரம் நெல் பயிரில் கதிர்

0: மட்டும் வெட்டியெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதிரெடுத்தல் மற்றும் தூற்றுதல் போன்ற பணிகள் தனியாக செய்யப்படுகின்றன. அறுவடை வேலை நேரத்தில் விரைவாக நடைபெறுகிறது. இதனால் தொழிலாளர் தேவையும் குறைகிறது. இந்த இயந்திரத்தின் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 2.5 ஹெக்டேர் வரை அறுவடை செய்ய முடியும். சிறிய மற்றும் நடுத்தர வயல்களுக்கு இது மிகவும் ஏற்றது. வேலை நேரத்தை குறைத்து செயல்திறனை அதிகரிக்கிறது. இதனால் செலவையும் குறைக்க முடியும். அறுவடை இயந்திரத்தின் நன்மைகள்னு பார்த்தோம்னா, நேரம் மிச்சமாகிறது, தொழிலாளர் செலவு குறைகிறது, தானிய இழப்பு குறைகிறது, மழைக்கு முன் அறுவடை செய்ய முடியும்.
1: இப்போ வந்து நெல் பயிரை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தேடுதலில் இருந்த காலம் போய் நெல் பயிரை நல்லாவே எல்லோரும் வளர்த்து எடுத்துடுறாங்க சார். அது ஏகத்துக்கும் வளர்ந்துருது, வளர்ந்து சாஞ்சு போயிடுது அந்த நெல். இப்போ அந்த நெல்லை அறுவடை பண்ணுறதுக்குன்னு சரியான இயந்திரங்கள்
0: இப்போ இருக்கிற இயந்திரங்கள் எல்லாமே வந்து சாஞ்ச நெற்பயிர்களையும் தூக்கி கட்டப்பாறைங்கிற பிளேஸுக்கு வந்து த்ரெஷர் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ சாஞ்ச பயிரையும் தற்போது இருக்கிற மிஷின்களை பயன்படுத்தி அறுவடை செய்து த்ரெஷிங் பண்ணி கொண்டு வர முடியும்.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இயந்திரங்கள் வந்து அந்த வைக்கோல் கட்டுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல உதவிகரமாக இருக்குதுங்களா?
0: அறுவடை பண்ண பிறகு வந்து வைக்கோல் கட்டுவதற்கு நம்ம ஆட்களையே பயன்படுத்தப்பட்ட வந்த காலம் போய் இப்போ வைக்கோல் மட்டுமே கட்டு இயந்திரம் வந்துள்ளது. அதாவது பேலர் முன்பெல்லாம் வந்து வைக்கோலை எரிப்பது மண்ணுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு. தற்போது வைக்கோல் கட்டு இயந்திரம் வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நெல் அறுவடைக்கு பிறகு வைக்கோலை சேகரிக்க இயந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முன்பு தொழிலாளர்கள் கைமுறை வைக்கோலை சேகரித்தனர். தற்போது பேலர் என்கிற வைக்கோல் கட்டு இயந்திரத்தின் மூலம் வைக்கோலை சீரான கட்டுகளாக கட்டி சேமிக்க உதவுகிறது. இதனால் நேரமும் தொழிலாளர் செலவும் குறைகிறது. மேலும் வைக்கோல் சேதமின்றி பாதுகாக்கப்படுகிறது. இந்த இயந்திரம் சுமார் 3 அடி அகலம் மற்றும் 1 மீட்டர் நீளத்தில் 40 கிலோ எடை கொண்ட கட்டுகளாக வைக்கோலை கட்ட முடிகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் கட்டுகள் எளிதாக கையாளவும் சேமிக்கவும் முடியும். இதன் மூலம் தயாரிக்கப்பட்ட வைக்கோல் கால்நடை தீவனம், காளான் வளர்ப்பு மற்றும் உயிரிசை எரிபொருள் தயாரிப்பதற்கு மிகவும் பயன்படுகிறது.
1: அடுத்ததாங்க சார், பெரு விவசாயிகள் வேளாண் தொழிலை வந்து சிறப்பாக செய்கிறாங்கிறத காட்டிலும் சின்ன சின்ன விவசாயிகள் ரொம்ப அழகாக பயிர் சாகுபடியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், ஒருவேளை இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறது, வேளாண்மை துறையை அவங்க அணுகிறது, இது போன்ற அந்த செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குதுங்க?
0: சிறு விவசாயிகளுக்காகவே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகம் கோயம்புத்தூர் மற்றும் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குமுடூரில் வந்து மகளிருக்காகவும் சிறு விவசாயிகளுக்காகவும் சிறு சிறு இயந்திரங்களை வந்து கண்டுபிடிச்சி வரோம். இருந்தாலும் பெரிய இயந்திரங்களை வந்து சிறு விவசாயிகள் பயன்படுத்த முடிய நிலையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அரசு வாடகை வேளாண் இயந்திர மையம் மற்றும் வேளாண் பொறியியல் துறையின் மூலம் இயந்திரங்கள் வாடகை விடுதல் மானிய திட்டங்கள் மூலம் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குகிறது. விவசாயிகள் அருகில் உள்ள வேளாண் பொறியியல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாடகைக்கு கருவிகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான கருவிகளையும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
1: நிலத்தை தயாரிக்கிறதுலேருந்து களை எடுக்கிறது, நடவு செய்கிறதுன்னு எல்லாவற்றுக்குமே இயந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இன்னும் எதிர்காலத்தில் என்னென்னலாம் திட்டங்கள் வரப்போகுது, அதாவது இயந்திரங்கள் பயன்பாடு குறித்து அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் சார்.
0: அது இப்போது விவசாயத்தில் வந்து நெல் மற்றும் கரும்புக்கு எல்லாமே வந்து கருவிகள் எல்லா ஆப்ரேஷனுமே இருக்குது. மற்ற பயிர்களுக்கு வந்து ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் எதிர்கால தொழில்நுட்பங்கள்னு பார்த்தோம்னா, விவசாயத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS, அது செயற்கை நுண்ணறிவு, GPS டிராக்டர், தானியங்கி இயந்திரங்கள், ட்ரோன் கண்காணிப்பு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இதனால் துல்லியமான விவசாயம் வளர்ச்சி பெறும். மேலும் GPS மற்றும் AI தொழில்நுட்பம் பண்ணை இயந்திரங்களில் துல்லியமான பணிகளை செய்ய பயன்படுகிறது. டிராக்டர் மற்றும் பிற பண்ணை கருவிகள் நேராக இயங்க உதவுகிறது. இதன் மூலம் விதைப்பு, உரமிடல் மற்றும் தெளித்தல் மற்றும் அறுவடை போன்ற பணிகளில் துல்லியம் அதிகரிக்கிறது. மேலும் எரிபொருள் செலவு மற்றும் தொழிலாளர் செலவு குறைந்து மகசூல் அதிகரிக்க உதவுகிறது.
1: நாம சொன்ன மாதிரி பல விவசாயிகள் அந்த நெல் அறுவடை இயந்திரங்களையோ இல்ல களை எடுக்கும் இயந்திரங்களையோ வச்சுக்கலனாலும் ஒரு சிலர் வந்து தனக்குன்னு சொந்தமாகவே கூட, அதாவது நெல் அறுவடைக்காகவோ இல்ல நடவுக்காகவோ வச்சுக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அவங்களாம் இந்த இயந்திரங்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், அதை வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார்.
0: அந்த அன்பார்ந்த விவசாயிகளுக்கு நான் கேட்டுக்கொடுத்து என்னன்னா, நீங்க வச்சுக்கிற இயந்திரங்கள் முறையாக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் நிலத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் பயிர்களுக்கு தகுந்த மாதிரியும் பசு சரியான இயந்திரத்தை தேர்வு செய்து அதன் பின் வாங்க வேண்டும். வாங்கிய பிறகு தேவையான அளவு வந்து பராமரிக்க வேண்டும். பராமரிப்பு இல்லைன்னா அதனுடைய லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாதுகாப்புடன் பயன்படுத்துங்கள். மேலும் அரசு கொடுக்க மானிய திட்டங்களையும் பயன்படுத்துங்கள். இயந்திர மயமாக்கல் செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்க முடியும். அன்பு விவசாய பெருமக்களே, நெல் சாகுபடியில் பண்ணை கருவிகளின் பயன்பாடு இன்று காலத்தின் தேவையாக மாறியுள்ளது.

0: குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற இயந்திரமயமாக்கல் மிகவும் அவசியம். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை லாபகரமாக தொழிலாக மாற்றுவோம். எனவே குறைந்த செலவில் குறைந்த வேலையாட்களுடன் அதிக மகசூல் மற்றும் லாபம் பெறலாம். விவசாயம் வளர்ந்தால் விவசாயி வளர்வார், விவசாயி வளர்ந்தால் ஊர் வளரும், ஊர் வளர்ந்தால் நாடு வளரும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் சாகுபடியில் குறிப்பாக நிறைய வேளாண் பெருமக்கள் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் என்னவாக இருக்குது அப்படின்னா நெல் தான். அந்த நெல்லை எப்படி ஈஸியாக அறுவடை வரையிலும் செஞ்சு களத்துக்கு நம்ம நெல்லை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு, அதோடைய இயந்திரங்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நம்ம உழவர் பெருமக்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் கொடுங்க சார்.
0: 9952530530. மீண்டும் கூறுகிறேன், 9952530530.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: வணக்கம், நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள். நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்றார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி. காமராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி

0: மெல்லிசை கேட்டீர்கள். அடுத்ததா உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: கற்றாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். கற்றாழை வறட்சியான சூழ்நிலையில் கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரம் வரை உள்ள மலை பிரதேசங்களில் வளர்கின்றது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில் 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடனும் இருக்கும். செடிகள் நட்ட 2வது வருடத்தில்தான் பூக்கும். செடிகளில் பூக்கள் தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்து இருப்பதால் காய் மற்றும் விதைகள் பிடிப்பதில்லை. இதனால் கற்றாழையை பக்க கன்றுகள் மூலமாகத்தான் பயிர் பெருக்கம் செய்ய வேண்டும். தரிசு மண், மணற்பாங்கான நிலம், பாறை மண் போன்றவை ஏற்றது. எனினும் எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழை சாகுபடியை செய்யலாம். காரத்தன்மை 7 முதல் 8.5 வரை உள்ள மண் வகைகளில் கற்றாழை வளர்கின்றது. நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றது. வறட்சியான தட்பவெப்பத்தில், அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் நன்றாக வளர்கின்றது. எனினும் 28 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யலாம். தாய் செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்க கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரே அளவுள்ள பக்க கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இதனால் செடிகள் சீராக வளர்வதுடன் ஒரே சமயத்தில் அறுவடைக்கு வரும். பக்க கன்றுகளை பிரித்ததும் அவற்றின் வேரை கார்பன்டசிம் கரைசலில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து 5 நிமிடத்திற்கு நனைத்து பிறகு நடுவதால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். கற்றாழையை தனி பயிராக சாகுபடி செய்யும் போது ஏக்கருக்கு 4000 கன்றுகள் தேவைப்படும். கற்றாழையை வருடத்திற்கு 2 பருவங்களில், அதாவது ஜூன் மற்றும் ஜூலை, செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இலைகள் முதிர்ச்சி பெறும் தருவாயில் ஓரளவு வறட்சியான தட்பவெப்பம் இருக்க வேண்டும். இதனால் இலையில் தரமான கூழ் கிடைக்கும். இதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது நல்லது. நிலத்தை 2 முறை உழுது ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகள் அமைக்க வேண்டும். செடிகள் வாழிப்பாக வளர்வதற்கு செடிக்கு செடி 3 அடி, அதாவது 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். மலை சரிவுகளில் சரிவுகளின் குறுக்காக சிறிய பார்களை அமைத்து பாரின் மேற்பகுதியில் பக்கக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். வளமான நிலங்களில் சாகுபடி செய்யும் கற்றாழை செடிகளுக்கு தொழுயிறு இட்டால் போதுமானது. தரிசு மற்றும் வளமில்லாத மண்ணிற்கு செடிகள் நட்ட 20வது நாளில் ஏக்கருக்கு 12 கிலோ தலைச்சத்து உரத்தை இடுவது அவசியமாகும். ஹெக்டருக்கு 48 கிலோ ஜிப்சம் உரத்தை அடி உரமாக இடுவது நல்லது. இதனால் அதிக அளவு கூழ் கிடைக்கும். கற்றாழையை பொதுவாக மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். கோடை காலத்தில் பயிர் செய்ய அதன் மொத்த பயிர் காலத்தில் 4 அல்லது 5 நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். கற்றாழையில் அதிக பூச்சி நோய் தோன்றுவதில்லை. நீர் தேங்கும் நிலத்தில் அழுகல் நோய் ஏற்படும். இதற்கு நிலத்தில் வடிகால் வசதியை ஏற்படுத்தினால் போதுமானது. ஆகவே வேளாண் பெருமக்களே,

0: இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கற்றாழையை சாகுபடி செய்து அறுவடை செய்து நல்ல விளைச்சல் எடுக்குமாறு திருச்சிராப்பள்ளி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களே, கடந்த வாரம் நாமக்கல் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் குடற்புழு, மேல் மூச்சுக்குழல் அயர்ச்சி, ஈரல் அயர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த குடற்புழு நீக்க மருந்துகளை அளிக்குமாறும் கோழிகளுக்கு அளிக்கும் தீவனத்தை பரிசோதனை செய்யுமாறும் தண்ணீரில் கிருமி நாசினி தெளித்தல், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வேளாண் அறிவுரைகள். நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் கூடுதல் மகசூல் பெற இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பது அவசியமாகும். அதாவது ஒரு ஏக்கர் நிலக்கடலை பயிருக்கு 1 கிலோ டிஏபி, 400 கிராம் அமோனியம் சல்ஃபேட், 200 கிராம் போராக்ஸ் ஆகியவற்றை தெளிப்பதற்கு முதல் நாள் இரவே 15 லிட்டர் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை வடிகட்டிய பிறகு கிடைக்கும் தெளிந்த கரைசலுடன் தேவையான நீர் சேர்த்து 200 லிட்டர் கரைசலாக தயார் செய்து இக்கரைசலுடன் ஃப்ளோனோபிக்ஸ் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கியை 140 மில்லி கலந்து விதைத்த 25-35 நாட்களில் என இருமுறை தெளிப்பு செய்ய வேண்டும். மேலும் இக்கரைசலை தெளிக்கும் போது வயலில் போதுமான அளவு ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக உளுந்து, பாசிப்பயிறு, தட்டை பயிறு போன்ற பயிறு வகை பயிர்களில் பூக்களின் உதிர்வை குறைத்து காய்களின் எண்ணிக்கையை அதிகரித்து 20% வரை மகசூல் அதிகரிக்க பயிறு அதிசயம் என்ற ஊட்டச்சத்து கலவையை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து பூ பூக்கும் பருவத்தில், காய்பிடிக்கும் பருவத்தில் என 2 முறை 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். இந்த செய்தியினை நாமக்கல் வானிலை ஆலோசனை மையம் அறிவிக்கின்றது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் வளம் தரும் வம்பன் பயிறு வகை பயிர்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன் பெறுங்கள்.
2: பண்டையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெறு.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும்
1: திருச்சிராவளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 8:00.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். செஷல்ஸுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தேசிய ஊரக மேம்பாட்டு மாநாடு 2026 புதுதில்லியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் நாளை தொடங்கி வைக்கிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் பஞ்சாயத்து அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் கிராமங்களின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்படும். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்நிதி

ஒதுக்கப்படுவதாக கூறினார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் உத்தரவிட்டார். மேலும் ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் பணியில் ஈடுபடுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு குறித்தும் சுட்டிக்காட்டினார். நெல்லை பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். ஆடி அமாவாசை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவில் வளாகத்தை சுகாதாரத்துடன் பராமரிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் இடதுசாரி IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவி வகித்த திரு செல்வ பிறந்தகை அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் 1 தொடங்கி August 10 வரை நடைபெறவுள்ளது. மாவட்டத்தில் உள்ள 162,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா இன்று தொடங்கியது. இதில் தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, மதுரை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த விவசாயிகளின் மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, திணை, வரகு, சாமை உள்ளிட்ட பொருட்கள் நேரடி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆனி வருஷாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை பெல்ஃபாஸ்டில் நடைபெறும். 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் அயர்லாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலிய இணையை 6-3, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள், இப்போது நடைபெற்று வரும் 2026 ஆண்டு ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம்.
1: கோல் ரஹி ட்ரா ஆர் லகாத்தார் ஹம் தேக் ரஹே ஹே கி கிஸ் தரஹ சே அப்னே ஷான்தார் பிரதர்ஷன் கே மாத்யம் சே கேப் வர்டே ஜோ ஹே வோ பிரஷன்சகோ கே திலோ பர் ராஜ் கர்தே ஹுவே சாஃப் தௌர் பர் நஜர் ஆ ரஹே. பஹலே மேட்ச் மே 2010 கே சாம்பியன் ஸ்பெயின் கோ கோல் ரஹி ட்ரா பர் ரோக்னே கா காம் கியா ஜோ சாஃப் தௌர் பர் தர்ஷா ரஹா ஹே கி டீம் கி மெஹனத் கிஸ் தரஹ கி ஹே. கேப் வர்டே ஜோ கி ஏக் சோட்டா தேஷ் ஹே லேகின் ஜோ பிரதர்ஷன் ஹே வோ பஹுத் படா ஹே, படே பைமானே பர் பிரதர்ஷன் கியா ஜா ரஹா ஹே ஔர் இஸிலியே பிரஷன்சகோ கே மாத்யம் சே காஃபி பிரசம்சா பி சாமனே ஆ ரஹி ஹே.

திரைப்படங்கள் நம் வாழ்வை அழகாக்கியவை. ஸ்டூடியோ திரைகளுக்குள் மரங்கள் ஆடாத போது தோன்றியவர் பாரதிராஜா என்றார். அந்த மரங்களிலிருந்து மனங்களை வரவைத்தவர் பாக்யராஜ். கிராமத்து கதைக்களம் என்றாலே பாக்யராஜ் என்று சொல்லும் அளவிற்கு தன் இயக்கத்தால், நடிப்பால், வசனங்களால் தமிழ் திரையுலகை மட்டுமின்றி இந்திய திரையுலகையே ஆக்கிரமித்தவர் பாக்யராஜ் எனலாம். இன்றைய இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு

இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய இரவு இசை இனிமை பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. கோயம்புத்தூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வில்லாங்கோயிலில் 1953 ஜனவரி 7 பிறந்தார் பாக்யராஜ். தனக்குள் இருந்த தீராத திரை ஆர்வத்தால் 1977 பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து 16 திரைப்படத்தில் பணியாற்றி திரைத்துறையில் தனது காலடியை பதித்தார். உதவி இயக்குநராக இருந்தாலும் 16 திரைப்படத்தில் தனது ஒப்பற்ற பங்களிப்பை ஆற்றி பின் நாட்களில் எப்போது மேடையில் அந்த படம் குறித்து பேசப்பட்டாலும் பாக்யராஜின் பெயரும் இடம்பெறும். அதன் பிறகாக 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமாக தனது திரையுலகத்தில் இயக்குனர் எனும் நிலையை முதல் முதலில் அடைந்தார். அதன்பின் அந்த குதிரை நிற்கவே இல்லை, இன்று வரை என்று சொன்னால் மிகையாகாது.

நேரம் 8:20 போகுதுங்க. இரவு இசை இனிமை கிட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய நிகழ்ச்சி கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. பாக்யராஜ் அவர்கள் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். இவருக்கு தெரிந்தது எழுத்து தான். இயக்கம், பாடலாசிரியர், இசையமைப்பு, தயாரிப்பு எல்லாம் கூடுதலாய் வந்து சேர்ந்து கொண்டவை எனும்படி இவர் எழுதி தீர்த்தார். இவரது எழுத்தில் பிறந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கிராமத்து சாயல் கொண்டவையாக, சமூகத்தில் பேச தயங்கிய விஷயங்களை யதார்த்தத்தோடு சட்டென நம் மனதிலிருந்து யாரோ பேசி சென்றது போல திரைமொழியில் ஜாலம் செய்தன. இவரது எழுத்திற்கு கூட்டம் கூட்டமாக திரையரங்கிற்கு வந்தார்கள் தமிழக மக்கள். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படம்னா அது பாக்யராஜ் படம்தான் என்று பெண்கள் குடும்பங்களோடு தங்கள் குழந்தைகளோடு திரையரங்கிற்கு வந்தார்கள். அதுதான் பாக்யராஜ் மேஜிக் எனலாம்.

0: நேரம் 8:25 ஆயாச்சு. கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடான இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. பாக்யராஜ் என்றாலே அவரது வசனங்கள்தான், அவரது எழுத்து அத்தனை ஆணித்தரமாக இருக்கும்.
1: வாயை திறந்து பேசுங்கம்மா, எல்லாரும் இன்னொரு மாதிரியா வேடிக்கை பார்க்கறாங்க. பேசுங்கடி,
0: திரையில் அதுவரை யாரும் காண்பிக்க தயங்காத காட்சிகளோடு தன் கருத்துக்களை மிக ஆழமாக, அதே நேரம் தெளிவாக கிராமத்து மக்களுக்கும் புரியும்படி யதார்த்தத்தோடு சொன்னவர் பாக்யராஜ். இச்சமூகத்தில் புறையோடி போன எத்தனையோ அவலங்களை தன் திரைப்படங்கள் மூலமாக நாசூக்காக, அதே நேரம் மிக நேர்த்தியாக எடுத்துக்காட்டி நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய உதவியவர் பாக்யராஜ் எனலாம். அடிப்படையில் எழுத்தாளர் என்பதால் இவரது திரைக்கதைக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள் எனலாம். முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் அந்த இடைவேளை காட்சியின் போது அடுத்து என்ன நடக்கிறது என்று அனைவரும் தங்கள் இருக்கையின் நுனியில் அமர்ந்து

இருப்பதாகவும், டூரிங் டாக்கீஸில் அந்த இடம் வரும்போது கனத்த மௌனம் நிலவியதாக நாளேடுகள் பாராட்டுதல்களை தெரிவித்தன. எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப பார்க்கலாம் எனும் மாதிரியான படங்கள் பாக்யராஜின் இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளிவந்தன. இப்படி கோயம்புத்தூரிலிருந்து கிளம்பி வந்து கோடம்பாக்கத்தை திரும்பி பார்க்க வைத்தான் ஒரு நாயகன்.

0: இரவு 8:32 ஆயாச்சு. இரவு இசை இனிமையில் பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு பாடல்களை கேட்டு நினைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு சினிமாவிற்கு மொழி ஒரு எல்லையை எப்போதுமே விதித்தது கிடையாது. பாக்யராஜும் அப்படித்தான். மொழிகளை கடந்து கொண்டாடப்பட்ட ஒரு திரைக்கலைஞர். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உட்பட சின்ன திரைகளிலும் கூட நடித்திருக்கிறார். இவரது கதையின் அழுத்தத்தை, யதார்த்தத்தை புரிந்து கொண்ட இந்தி திரையுலகினர் எத்தனையோ படங்களை மொழிமாற்றம் செய்து வெளியிட்டுள்ளனர். சில திரைப்படங்களை இவரையே வைத்து இயக்கியும் உள்ளனர். அவ்வாறாக ஒரு கைதியின் டைரி எனும் திரைப்படத்தை எழுத்தாளராக தமிழ் சினிமாவில் வெளியிட்டுவிட்டு தானே அமிதாப் பச்சனை வைத்து ஹிந்தியில் ஆக்ரி ராஸ்தா எனும் பெயரில் இயக்கினார் பாக்யராஜ் அவர்கள். இன்று வரை எனது சிறந்த திரைப்படம் அதுதான் என ஏதோ ஒரு ரசிகர் அமிதாப் பச்சனுக்காக பதிவிட அதை ஆமோதித்து அவர் இணையத்தில் பதிவிட பற்றி கொண்டது இந்தி திரையுலகம். இதுவரை ஆக்ரி ராஸ்தா படத்தை பார்க்காத ஜென்சி தலைமுறையினரும் அந்த படத்தை பார்த்துவிட்டு யார் இந்த பாக்யராஜ் என சமீபத்தில் தேடத் தொடங்கியதுதான் அவரது இத்தனை ஆண்டுகால திரைப்பயணத்தில் அவர் அடைந்த உச்சம் எனலாம். இவர் பாடகரும் கூட இசையமைப்பாளரும் கூட. தெரிந்து கொள்வோமா?
1: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம்.

0: தன் இருப்பால் திரை முழுதையும் ஆக்கிரமித்து வெற்றி படங்களை தொடர்ந்து திரையில் காட்டிய கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இந்த திரைக்கலைஞனுக்குள் இல்லாத திறமைகள்தான் என்ன என கேட்கும்படியாக, இசையமைப்பாளராக இதுனம் ஆளு, சகாதேவன் மகாதேவன், ஆராரோ ஆரிராரோ, பொண்ணு பார்க்க போகிறேன், பவுனு பவுனு தான், ஞானப்பழம் ஆகிய திரைப்படங்களை திரைக்கு கொண்டு வந்துள்ளார். பாக்யராஜ் அவர்களின் தனித்துவமே அவரது யதார்த்தம்தான். இயக்குதலிலும் வசனத்திலும் திரைக்கதையிலும் அவர் பிரதிபலித்த யதார்த்தங்கள் மக்களை திரைக்கு வெளியிலிருந்து தங்களை ஒரு கதாபாத்திரமாக பாவித்து கதைக்கு நடுவே நடமாட விடும்படியான உலகை கட்டமைத்து கொடுத்தது. அதனால்தானோ என்னவோ பாக்யராஜின் அறச்சீற்றத்தினுடனான கோபம் நம்மை வெகுவும் பாதித்தது. முந்தானை முடிச்ச திரைப்படத்தில் எதேச்சையாக பள்ளியில் உணவு திருடப்படுவதை கண்டுபிடித்து அவர் போடும் சண்டைக்கு ரசிகர்கள் மத்தியில் எழுந்த விசில் சத்தம் ஏராளம். தான் அணிந்திருக்கும் ஒவ்வொரு அணிகலனாக கழட்டி கொடுத்து விட்டு தான் சண்டை போட செல்வார். அதில் தொடங்குகிறது அவரது யதார்த்தம். திரைநாயகர்களைப் போல் ஏதேனும் தாவி குதித்து ஓடுவது போலன்றி தரையிலிருந்து சண்டை போடும் யதார்த்த நாயகன் பாக்யராஜ். அதனால்தான் இவர் எப்போதும் எங்கள் பாக்யராஜ் என ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள்.
1: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: நேரம் 8:44 ஆயாச்சு. இரவு இசை இனிமை கேட்டணிந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய நிகழ்ச்சி ஒப்பற்ற திரைக்கலைஞர் கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நடிப்பில் பிச்சு உதர்னார் அப்படின்னு தன் குருவாயால் பெயர் பெற்றவர். பாரதராஜா அவர்கள் எதேச்சையாக இவனை நாயகனாக்கிவிட்டேன் என்று எப்போதும் சிலாகித்து சொல்வார் சிரிப்பினோடே. பாக்யராஜ் அவர்களோட எல்லா நடிப்பு முகபாவனங்களையும் கொண்டாடிய தமிழ் சமூகம் அவரது நகைச்சுவையை எப்பவும் தன்னிடத்தே எடுத்துக்கொண்டது. ஆனால் நகைச்சுவை மட்டுமில்லை, மிகவும் நுட்பமான உணர்வுகளையும் திரையில் பிரதிபலிக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை கொண்டவர் பாக்யராஜ்.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏது இலக்கணமும் மாறும். பச்சே, ஒன்னும் ஆகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை. சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையோ. என் காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும். ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு இ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட்.
0: இதுதான் பாக்யராஜ். இதற்குத்தான் அவரை கொண்டாடியது இந்த சமூகம்.

நேரம் 8:50 இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இன்றைய நிகழ்ச்சி கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. இயக்குனர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், பாடகர் என கடந்து வந்தாயிற்று இவரது பெருங்கடல் எனும் திரைப்பயணத்தை. இனி இருப்பது நடிகர்தான். பாக்யராஜ் சிரித்தால் சிரிப்பு வரும், அழுதால் நமக்கும் அழுகை வரும். அவர் சண்டை போட்டால் நமக்கும் நரம்புகள் புடைக்கும். காரணம், அவன் நம்மில் ஒருவன் எனும் அந்த எண்ணம்தான். பாக்யராஜின் எத்தனையோ திரை பயணத்தின் நிறுத்தங்கள் நம்மை அங்கேயே நிறுத்தி கட்டி போட்டுவிடும். இப்போதும் கூட அவர் நடித்துள்ள எத்தனையோ கதாபாத்திரங்கள் நம் மனதில் வந்து போகும். எங்க சின்ன ராசாவில் அவர் அழும்போதும், இப்போது சம்திங் சம்திங்கில் வரும் ஜாலியான தந்தை வேடும் வரவே, உத்தமபுத்திரனில் வரும் கட்டுக்கோப்பான தந்தை என எப்போதும் பாக்யராஜின் திரை இருப்பு, ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் நம்மை கொல்லாமல் கொள்ளும். அவர் பின்னே நம் கண்கள் செல்லும். அவர்தான் பாக்யராஜிற்கான அடையாளமும் இலக்கணமும்.

நேரம் 8:55 இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய நிகழ்ச்சி இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. மூட நம்பிக்கைகளை முட்டறுத்தவர் எனலாம் பாக்யராஜை. தூரல் நின்று போச்சு, பொய் சாட்சி, சாட்டை இல்லாத பம்பரம் என மிகவும் மூட நம்பிக்கைகள் மிதந்திருந்த காலத்திலேயே இப்படியான எதிர்மறை வார்த்தைகளை தனது படத்தின் பெயர்களாக உபயோகித்தவர். அப்படி அதில் என்னங்க வந்துடுறபோது என யதார்த்தமாக கோயம்புத்தூர் பாஷையில் இவர் கேட்க ஒத்துக்கொண்டது தமிழ் சமூகம். இப்படியாக நடிகராக, இயக்குனராக, வசனகர்த்தாவாக, இசையமைப்பாளராக, பாடகராக, நம்மில் ஒருவராக இச்சமூகத்திற்கு ஒப்பற்ற பங்களிப்பை திரைத்துறையின் மூலம் ஆற்றிய பாக்யராஜ் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. தனது 73வது வயதில் சென்னையில் மாரடைப்பால் இன்று அவர் காலமானார். அன்னாருக்கு ஏராளமானோர் தெரிவித்து வரும் இரங்கல்களை நாம் செய்திகள் வாயில்களாக கேட்டறிகிறோம். பாக்யராஜ் இன்றும் என்றும் தன் கருத்துக்கள் மூலமாகவும், தான் எடுத்து சொன்ன பாங்கின் மூலமாகவும், தன் யதார்த்தத்தின் மூலமாகவும் எப்போதும் நம்மோடு நிலைத்து நீடித்து வாழ்வார்.

இந்த சனிக்கிழமையின் இரவு பொழுதை இன்னும் அழகாக்க 2000களின் பாடல்களோடு இனிய ராகம் காற்றலைகளில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இணைந்திருங்கள்.

நேரம் 9:36 ஆக போகுதுங்க. இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இந்த இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க இனிய பாடல்கள் இனிய ராகத்தில்.

நேரம் 9:46 ஆயாச்சுங்க. இனிய ராகம் கிட்டிணைந்திருக்கிறோம் இந்த சனிக்கிழமையின் இரவு பொழுதில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.